நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வானிசை வானொலியின் இதமான அன்பான வெள்ளி மாலை வணக்கங்கள். வானிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் 88.9 FM ஊடாக மற்றும் winfm.org.au என்ற இணையத்தினூடாக ஒவ்வொரு வெள்ளி மாலை கேட்டு மகிழலாம். மேலும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வானிசை FM என்ற முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலூடாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க நான் உங்கள் அன்பின் டெப்ரா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு சிந்தனை பகிர்வொன்று. வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் மனதை தளரவிடாதீர்கள். நம்பிக்கை கொண்ட மனமும் முயற்சி செய்யும் கைகளும் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களது என்று கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு இனிய பாடல். 10 தல திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்து சித் ஸ்ரீராமுடன் இணைந்து பாடிய ஒரு இனிய பாடலை ஒலிக்க கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வானிசை நிகழ்ச்சிகள்.

0: நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் வானிசை வானொலியின் நிகழ்ச்சிகளுடன். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இவ்வாறு நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நேர்காணல் நிலையத்திலிருந்து இடம்பெற இருக்கின்றது. நான் எனது மொழியில் தீர்மானிக்க முடியும் என்ற தலைப்பில் வேலட் நிறுவனத்திலிருந்து தமிழ் சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள், அவர்களுக்கு இருக்கும் சமூக இறுக்கம் மற்றும் குறிப்பாக அறிவுத்திறன் குறைபாடு மற்றும் மனநலம் தொடர்பான தவறான புரிதல்களை உடைக்கும் விதத்தில் ஒரு நேர்காணலை நேரடியாக நிகழ்ச்சியில் இணைந்து நடத்தியிருக்கின்றார்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அகிலன் க்ரூஸ், வேலட் முன்னணி மற்றும் திட்ட முன்னணியாளர் மற்றும் பங்கேற்பாளர்கள் சாரதா இருதயநாதர் மற்றும் கேடி கேங்கிலியாரி, வேலட் திட்ட அலுவலர் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் பகிரும் இந்த நேர்காணல் நேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கப் போகின்றோம். அகிலன், நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
1: வணக்கம் டெபோரா. முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முதலாக வானிசை எஃப்எம் மற்றும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இது இரண்டாவது நிகழ்ச்சி நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிப்பது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு எங்கள் வேலட் நிறுவனம் சார்பாகவும் இந்த திட்டத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நம்புகிறேன். டெபோரா, நீங்கள் சொன்னது போலவே இந்த நிகழ்ச்சி குறிப்பாக நாங்கள் வருகிற 30 நிமிடமும் வேலட் நிறுவனத்தில் நான் என் மொழியில் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லப்படுகிற ஒரு 3 வருட திட்டத்தை பற்றியும், அதே போல இவ்வளவு காலமும் இந்த திட்டத்தின் ஊடாக நாங்கள் தமிழ் மக்களோடு பயணித்ததில் நாங்கள் கற்றுக்கொண்ட சவால்கள், என்னென்ன தடைகளை இந்த சமூகம் எதிர்நோக்கிறது என் சம்பந்தமாகவும் நாங்கள் இங்கே பேச இருக்கிறோம். என்னோடு இணைந்திருக்கிறார் சாரதா இருதயநாதர். வணக்கம் சாரதா.
2: வணக்கம்.
1: அதே போல சகபாடி கேடி ககிலியாடி. வணக்கம் கேடி.
3: வணக்கம்.
1: ஸோ முதலாவதாக நான் இந்த திட்டத்தை பற்றி ஒரு சிறிய மீள் அறிமுகத்தை செய்யலாம் என்று நினைக்கிறேன். நான் என் மொழியில் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லுகிற இந்த 3 வருட திட்டமானது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் சமூக சேவைகள் திணைக்களத்தினால் அனுசரணை செய்யப்படுகிற ஒரு திட்டம். இந்த திட்டத்திலே குறிப்பாக நாங்கள் 3 மொழி மற்றும் கலாச்சார பின்னணி கொண்ட சமூகங்களுடைய வேலை செய்து வருகிறோம். குறிப்பாக வியட்நமீஸ், சைனீஸ், அதே போல தமிழ் சமூகத்தோடு. இந்த திட்டமானது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், அதிலும் குறிப்பாக கற்றல்சார் குறைபாடு, கற்றல்சார் தடை உள்ள மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய குடும்பங்களுடைய வேலை செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக வாழ்வில் முடிவுகளை எப்படி எடுப்பது, அந்த முடிவுகளை எடுப்பதற்காக அவர்கள் உதவிகளை எப்படி பெற்றுக்கொள்வது, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தகுந்த முடிவுகளை எடுத்து எப்படி அவர்கள் ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு செயல்படுவது சம்பந்தமாகவும், அதே போல சமூகத்துக்கு தேவையான பயனுள்ள அரச சார்பற்ற நிறுவனங்களுடனான இணைப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்துதலும் தகவல்களை வழங்குவதுமாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 1 வருட காலமாக நாங்கள் தமிழ் சமூகத்தோடு இணைந்து வேலை செய்து கொண்டு வருகிறோம். மேலும் வேலட் நிறுவனத்தை பற்றி சுருக்கமாக சொல்லப்போனால், வேலட் நிறுவனமானது விக்டோரியா மாநிலத்திலே இயங்குகின்ற மிகவும் முக்கியமானதும் தலைமையானதுமான ஒரு அட்வொகசி நிறுவனம். மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய குடும்பங்களுக்கான ஒரு அட்வொகசி, ஒரு பரிந்துரைக்கிற நிறுவனமாக வேலட் செயல்பட்டு வருகிறது. வேலட்டிலே நாங்கள் மாறுபட்ட திட்டங்கள் அதே போல குழுக்கள் உடக்கியிருக்கிறது. கேடி, are you okay to share about Valid and our teams, please?
3: Yeah. So Valid has 4 main teams, and I'll go through them one by one in English, and thank you for translating, Cruz. So the first team is individual advocacy, which does advocacy for and with people with intellectual disability.
1: குறிப்பாக நாங்கள் வேலட் நிறுவனத்திலே 4 பிரதான பிரிவுகளை வைத்து செயற்பட்டு வருகிறோம். முதலாவது பிரிவு இண்டிவிஜுவல் அட்வொகசி, அதாவது சுய பரிந்துரைத்தல் சார்ந்தது. அது அந்த குழுவானது குறிப்பாக தனிநபர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், பரிந்துரை சார்ந்த உதவிகள், அவர்களை வலுப்படுத்தல் சார்ந்த திட்டங்களை அமுல்படுத்துவதோடு சிலருக்கான தனிப்பட்ட பரிந்துரை உதவிகளையும் செய்து வருகிறது.
3: We also have the self-advocacy team that teaches and empowers people with intellectual disability to advocate for themselves.
1: அதே போல செல்ஃப் அட்வகசி என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதுவும் ஒரு பரிந்துரை சார்ந்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அமைப்பு வழி நிறுவனத்திற்குள்ளே, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், அதுவும் குறிப்பாக கற்றல் சார் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான வலுவூட்டல், அவர்களை சமூகத்திலே தாங்களே தங்களை வலுவூட்டி கொண்டு தங்களுக்கும் தங்கள் சமூகத்துக்குமான உதவிகளையும் தங்கள் உரிமை சார்ந்த விடயங்களிலே அவர்கள் முன்னிற்கவுமான அந்த உதவிகளை அந்த அந்த குழு செய்து வருகின்றது.
3: We've got the community development team, and that's the team that this project is in. And so the community development team connects with people with disability in the community across Victoria.
1: மூன்றாவதாக சமூக கட்டமைப்பு குழு, அது குறிப்பாக நாங்கள் இயங்குகின்ற அந்த சமூக அபிவிருத்தி குழு, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இந்த கம்யூனிட்டி, இந்த சமூக அபிவிருத்தி குழு, நாங்கள் குறிப்பாக திட்டங்களூடாக சமூகங்களை அணுகி சமூகங்கள், தனிநபர்கள், சமூக கட்டமைப்புகளை வலுவூட்டி அவர்களுக்கான பயிற்சிகள், அவர்களுக்கான இணைப்புகளை ஏற்படுத்தி, குறிப்பாக கலாச்சாரம் மற்றும் மொழி பன்முகத்தன்மை கொண்ட மக்களுடனும் குறிப்பாக நாங்கள் அணுகி அவர்களுக்கான உதவிகளையும் அவர்களுக்கான வலுவூட்டலையும் எங்களுடைய சமூக அபிவிருத்தி குழுவானது செய்து வருகிறது.
3: And then finally, we've got Valid Connect, which is a subsidiary of Valid. So Valid Connect provides fee-for-service support in easy read and training, consultations and projects that promote disability inclusion.
1: நான்காவதாக வேலிட் கனெக்ட் என்று சொல்லப்படுகிற, வேலிட் இணைப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு குழுவானது குறிப்பாக இலகுவாக வாசித்தல், அதே போல பயிற்சிகளை வழங்குதல், அதே போல சில சில ஆவணங்களை உருவாக்குதல் சார்ந்த தொழிற்பாடுகளிலே செயற்பாடுகளிலே அவர்கள் இணைந்து வருகிறார்கள். அவர்கள் நிறுவனத்திற்குள் மாத்திரமல்லாமல் குறிப்பாக நிறுவனத்திற்கு வெளியே இருக்கிற அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான வலுவூட்டல்கள், கட்டமைப்புகளை உருவாக்கி பயிற்சிகளை பயிற்சி பாசறைகளையும் வழங்கி வருகிறார்கள். நன்றி, நன்றி கேரி. ஸோ இது இதுதான் வேலிட் நிறுவனம் சார்ந்த சுருக்கம். இது சார்ந்த ஏதாவது தேவைகளோ ஏதாவது தகவல்கள் மேலதிகமாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய தொடர்புகள் குறிப்பாக அந்த வலைத்தளத்திலே உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லுகிற வேளையிலே நான் குறிப்பாக இன்று என்னோடு சாரதா இருதயநாதர் இணைந்திருக்கிறார். சாரதா இன்றைய திட்டத்தை பற்றியும் இந்த சமூகத்திலே நாங்கள் வேலை செய்கிற நேரத்தில் எதிர்கொள்ளுகிற சில சவால்கள், கற்றல்கள் சார்பாக அவர் இன்று பேச இருக்கிறார். சாரதா, மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக செய்ய முடியுமா?
2: கண்டிப்பாக. என்னோட பேர் சாரதா இருதயநாதர். என்னோட பின்புலம் வந்து சிலோன் தமிழ். இங்கே ஒரு கடந்த ஒரு 15 வருஷமாக நான் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு வரேன். வேலிடில் இந்த ஐ கேன் டிசைட் இன் மை ஆன் மை ஓன் என்ற ப்ராஜெக்டில் வந்து கடந்த ஒரு வருஷமாக வேலிடில் வேலை செஞ்சு கொண்டு வரேன்.
1: நன்றி சாரதா. சாரதா, குறிப்பாக இந்த திட்டத்திலே ஒரு அங்கத்தவராக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த மிகவும் நெருங்கிய ஒரு இதிலே இருப்பதால் நாங்கள் சாரதாவிடமின்றி நிறைய விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி சாரதா. தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தை சார்ந்த, இலங்கை தமிழ் சமூகத்தை சார்ந்த நீங்கள் குறிப்பாக இந்த திட்டத்தினூடாக நிறைய தமிழ் அங்கத்தவர்களை, குடும்பங்களை நீங்கள் அணுகியிருக்கிறீர்கள். கடந்த ஒரு வருடமாக நிறைய விஷயங்களை நீங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க, அந்த அடிப்படையிலே தமிழ் சமூகத்திலே இந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள், குறிப்பாக கற்றல் சார் மற்றும் மனநல குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா?
2: இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றா நான் முதல்ல சொல்ல மாதிரி என்னோட குடும்பத்திலையும் வந்து என் மகனுக்கு வந்து ஓட்டிசம் இருக்குது. அந்த இது மூலமாக தான் நான் இந்த திட்டத்துக்குள்ளே வேலை செய்ய வந்தேனான். ஆனால் அதுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆகிருக்கிறதால ஜிபி மூலமாக கொஞ்சம் ஃபேமிலிஸுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தேன் நாங்கள், எப்படி எப்படி தொடர்புகளை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து அவையில் எங்களோட வீட்டை வந்து கதைப்பினம் இல்லை, நாங்கள் அவையில் தனியாக கதைப்பினம் கதைப்போம், அதால் அந்த பெரிய பிரச்சனை ஒன்றும் எங்களுக்கு இருக்கே இல்லை. ஆனால் இந்த திட்டமண்டு வந்துட்டு நாங்கள் ஒரு கிளப்பை அணுகேக்க அவைய வெளியில் வாரத்துக்கும் ஒரு எங்களோட குரூப்பில் சேர்றதுக்கும் அது நிறைய தயக்கம் இருக்குது. ஏனெண்டா எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து இதை நாங்கள் வெளியில் வந்து சொன்னால் எங்களை தள்ளி வைப்பினமோ இல்லை எங்களை எல்லாத்துக்கும் கூப்பிட மாட்டினமோன்ற ஒரு தயக்கம் இருக்குது. அதை விட இப்போ நான் கொஞ்சம் எங்களோட திட்டத்துக்குள்ளே இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கூட சின்ன பிள்ளைகள் அவையிட்ட பேரண்ட்ஸ் அவைகள் எல்லாமே இப்போ ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் பண்ணி வந்தாக்கள். அப்போ அவைகளுக்கு எங்கெங்கே போய் தொடர்புகள் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, யாரை சந்திக்கிறது அப்படி என்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை விட அவையில் அந்த தமிழ் தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட மட்டும் போகிறதாலேயும் சில தொடர்புகள் கூட கிடைக்காமலும் இது இந்த திட்டத்துக்குள்ளே வந்த பிறகு அவைகளுக்கு எங்களோட இதுக்குள்ளால் வந்து கொஞ்சம் ஓகே இதுக்குள்ளே வாரதால ஒரு நல்ல இன்னொரு பேரண்ட்ஸ் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்கு. அப்போ நான் இதில் போய் நான் கதைக்கல ஒரு தயக்கம் இல்லை, என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டினேன். முக்கியமாக நான் என் வீட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக இந்த குரூப்புக்குள்ளே இருக்கலாம் என்ற ஒரு இது இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய தயக்கம் இருக்குது.
1: ஆமாம், அதே நேரத்திலே நாங்கள் கலந்துரையாடல் நேரத்திலே நிறைய சவால்களை இந்த சமூகம் இன்னும் எதிர்நோக்குகிறது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக எதுவும் சவால்களை பற்றி உங்களால் பேச முடியுமா?
2: இப்போ எனக்கு பர்சனலான்னு சொன்னால் இப்போ அது எங்களுக்கு ஓகே. நாங்கள் தொடக்கத்தில் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், எங்களுக்கு தயக்கம் இருக்கே இல்லை அந்த ஒரு தாக்கம் இருந்தது பிள்ளையை வந்து டயக்னோஸ் பண்ணின உடனே. அது ஒரு பேரண்ட்டாக வந்து எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஓகே பிள்ளைக்கு என்ன முக்கியமாக தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்யணுமென்று சொல்லி அப்படியே எடுத்துக்கொண்டு வந்ததால் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது ஈஸியாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதை பற்றி ஒன்றுமே ஒரி பண்ணல. ஆனால் நாங்கள் சேர்ற இந்த சமூகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கேக்கல அவையல் வெளியில் வராமல் இன்னுமே அந்த தயக்கத்துக்களை இருக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் புதுசாக இன்னொரு இதுகளெல்லாம் சேர்ந்துருக்கேக்கல அவையல் சொல்லி நம்ம இந்த எங்கள்கிட்ட என்டிஐஎஸ் இருக்குது ஃபண்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம்னு சொல்லி கூட நாங்கள் வெளியில் சொல்லலாம் இருக்கு. நாங்கள் சொன்னமெண்டா எங்களை ஒதுக்கி வச்சுருவாங்களோன்னு சொல்லி ஒரு தயக்கம் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இப்போ.
1: நன்றி. மிகவும் முக்கியமான ஒரு ஒரு பகுதியை சாரதா கூறினார். தனது குடும்பத்திலோ அல்லது தனக்கோ ஒரு மாற்றுத்திறன் இருப்பது என்பதை வெளியே சொல்ல முடியாத ஒரு சமூக இறுக்கம், சோஷியல் ஸ்டிக்மா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அது எங்கள் கலாச்சாரத்திலே மிகவும் ஊறி அதை வெளியே சொல்ல முடியாமல் அதை சொன்னால் மற்றவர்கள் எங்களை என்ன நினைப்பார்கள், என் குழந்தைகளை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு தயக்கம் உண்மையாகவே எங்கள் சமூகத்திலே இருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும் விதம் கூட எங்கள் சமூகத்திலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. உடல் ரீதியான மாற்றுத்திறனாளிகளை ஒரு விதமாகவும் கற்றல் சார் மற்றும் மனநிலை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளை இன்னொரு விதமாகவும் பார்க்கின்ற ஒரு தன்மையையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இல்லையா சாரதா?
2: கண்டிப்பாக. ஏனென்றா எங்களோட குரூப்பில் வந்தாக்கள் மட்டுமில்லை, இப்போ என்ன வச்சுக்கணும் நான் சொல்லலாம் அந்த ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்றதுல இப்போ உடல் சார்ந்தமாக ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறாக்களை வந்து ஓகே அவைகளுக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுற அதே சமூகம், இதுவே இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறாக்கள் பிள்ளைகளையோ அந்த அந்த ஃபேமிலியையோ அவைகளையோ வந்து அது ஒதுக்கி வச்சுக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நேர சொல்லாட்டியும் எங்களுக்கு பின்னுக்கு வந்து ஓகே வித்தியாசமாக கதைக்கிறது இல்லையன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களை ஒரு வீட்டு நிகழ்வுகளுக்கு கூப்பிடுற இல்லை அப்படியான இதுகளும் வந்து இப்போ எங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் குரூப்பில் இருக்கிற ஆக்களுக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது.
1: மிகவும் முக்கியமான ஒரு கற்றல் இது. சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்படுகிற தன்மை, சமூகத்திலே முன்னிறுத்தப்படாத தன்மை, அந்த காரணத்தினால் மக்கள் ஈவன் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் முன்னுக்கு வந்து முன்மாதிரியாக சில விடயங்களை செய்வதற்கான தடைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த தடைகளை உடைத்து தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் என்ன விதமாக இந்த திட்டத்தின் மூலமாக உதவி செய்யலாம் என்ற ஆர்வத்திலே தான் வேலிட் நிறுவனம் இந்த திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இது சார்ந்த இந்த திட்டத்தில் இணைய விரும்பி விளிம்புகள் இருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் குழுவாக வர தேவையில்லை, நாங்கள் தனிநபர்களாக உங்கள் வீடுகளிலேயோ அல்லது நீங்கள் விரும்பிய இடங்களிலேயோ வந்து சந்தித்து உங்கள் தகவல்களையும் உங்கள் சகல விவரங்களையும் நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் வைத்து நாங்கள் மிக சிறிய படிகளாக எங்கள் சமூகத்திலே இந்த விழிப்புணர்வை கொண்டுவதற்காக நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி சாரதா. தொடர்ந்து கடைசி கேள்வி, இந்த நான் என் மொழியிலே தீர்மானிக்க முடியும் என்ற திட்டமானது கடந்த ஒரு வருடங்களாக தமிழ் மக்களுடைய நாங்கள் அமுல்படுத்தி வருகின்றோம். இந்த நிலையிலே இந்த திட்டம் என்ன விதமாக எங்கள் சமூகத்துக்கும் குறிப்பாக உங்களுக்கும் பயன்பெறுகிறது என்று ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
2: முதலாவது, இந்த திட்டம் வந்தவுடனே எங்களோட இதில் இருந்த ஆக்கள் எல்லாருக்குமே வந்து அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த அவேர்னஸ் ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த திட்டம் வந்த பிறகு எங்களோட சமூகத்துக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அவேர்னஸை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு பிறகு நிறைய பேர் வெளியில் வந்திருக்கணும், அவைகளுக்கு எல்லாருக்குமே நன்றி. இந்த திட்டம் மூலமாக இப்போ எனக்கு விளங்கின விஷயத்தை நான் சொல்கிறேன்டா ஈஸியாக. அது வந்து இப்போ ஓகே, நான் வந்து என்ற பிள்ளைக்கு நான் முடிவெடுக்கிறேன் இல்லை, அவனை முடிவெடுக்க வைக்கணும், அவனுக்கு இருக்கிற தடுமாற்றங்களான இருக்கிற இடத்துல நான் போய் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, உனக்கு இது ஒரு நாலு விதமாக கேட்டு அவனுக்கு விளங்குற மாதிரி கேட்டு உனக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி அவனையே அவனுக்கு தேவையானதை முடிவெடுக்க வைக்கிறது தான் இந்த திட்டத்தின் மெயின் அப்படியாண்டு என்ற தனிப்பட்ட விளக்கம். அது மூலம் அந்த இந்த திட்டத்தில் தான் அதே இதை வந்து எங்களோட கூட்டத்துக்குள்ளே வந்த ஆக்களுக்குமே வந்து அவைகள் எல்லாருக்குமே வந்து அது உண்மையிலேயே இது முக்கியமான ஒரு விஷயம்தான் இதை நாங்கள் ஏனண்டா அவைகளுக்காக மெட்ராக்கள் முடிவெடுக்கிறேன் தங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்குற இல்லையான்னு சொல்லி அந்த கருத்து இருந்துச்சு. ஓகே, எனக்கு இப்படி எனக்கு பஸ்ஸில் போக பிடிக்குமா ட்ரெயினில்

0: அமைப்பும் ஒரு குழுவும் இங்கே உருவாக்கப்படவில்லை என்று அவர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த திட்டமானது அதை உருவாக்கி இருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேடி கெக்லியாடி, என்னுடைய சகபாடி, என்னுடைய எங்கள் திட்டத்திலே வேலை செய்வார்கள். கேடியை இந்த இடத்திலே நாங்கள் அவரை அழைத்ததன் நோக்கம், கேடி தமிழ் சமூகத்துடன் மாத்திரமல்ல வியட்நமீஸ் மற்றும் சைனீஸ் அவர்களோடும் அவர் வேலை செய்யப்படினாலே வந்து மூன்று சமூகங்களையும் பார்ப்பதால் தமிழ் சமூகத்தை பற்றிய அவருடைய கருத்தையும் அவர் எங்களுக்கு சொல்லவிருக்கிற அந்த சில கருத்துக்களையும் பற்றி நாங்கள் இந்த நேரத்தில் கேடிடம் வணக்கம் கேடி மீண்டும். ஸோ கேடி, could you introduce yourself please?
1: Certainly. My name is Katie Gagliardi. I was born and raised in Australia, and my father's parents were born in Mongiana, which is in southern Italy.
0: கேடி ஒரு இத்தாலிய பின்புலத்தை கொண்டவர். மஞ்சானா என்று சொல்லப்படுகிற சிறிய சமூக அமைப்பிலே அவருடைய பெற்றோர் பிறந்து வளர்ந்தார்கள். கேடி அந்த இத்தாலியன் சமூகத்தை சார்ந்தவர்.
1: And I've been working in the disability sector since 2013, and I've been at Valid since 2023 while completing a law degree.
0: அதே நேரத்தில் 2013 ஆண்டிலிருந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பரிந்துரைத்தல் சம்பந்தமான வேலைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அதே நேரத்தில் அவர் சட்டம் படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவியாகவும் இருக்கிறார்.
1: And I have lived experience of disability, and something I love about working with different communities is learning about the honest challenges that people with disability and carers face, because I think that's how we can all grow together.
0: முக்கியமாக கேடியும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். அதனால அவர் சமூகங்களோடு சேர்ந்து அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளோடும் அவர்களுடைய குடும்பங்களோடும் வேலை செய்வதை குறித்து மிகவும் அவர் மகிழ்ச்சியாகவும் அவர்களுக்காக வேலை செய்யவும் ஆர்வமாகவும் இருக்கிறார். நன்றி கேடி. As a person engaging with all these communities, what were your key learnings about the Tamil community?
1: Okay, so I've got three. The first one is working with the Tamil community is a different experience to working with the other communities, because the Tamil community is an emerging community, which means we couldn't ask other organisations for suggestions or resources, because nothing else existed in Melbourne for Tamil people with disability and carers.
0: குறிப்பாக நான் கேள்விக்கிட்டேன், நீங்கள் இந்த மூன்று சமூகத்துடன் வேலை செய்கிறீர்கள், தமிழ் சமூகத்துடன் வேலை செய்தால் தமிழ் சமூகத்தை பற்றி தமிழ் சமூகத்திடம் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை சொல்ல முடியுமான்னு கேட்டபோது சொன்னார் என்றால், தமிழ் சமூகத்தோடு வேலை செய்ய நாங்கள் தொடங்கின பொழுது எந்த விதமான தகவல்களும் தரவுகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு நிறுவனமும் தமிழ் சமூகத்தோடு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளோடு சேர்ந்து வேலை செய்யாத படியினால் எங்களுக்கு எந்த இதுவுமே எந்த விதமான தொடர்பும் தகவல்களும் இருக்கவில்லை. நாங்கள் அனைத்தையுமே மிகவும் ஆரம்பத்திலிருந்தே தொடங்கினோம்.
1: Something of positive I've found with Tamil community members is that you, they've shown dedication and commitment to coming to Valid events to learn from us and each other, and also to share and teach us through their own experiences.
0: அதே நேரத்தில் அவர் தமிழ் சமூகத்திலே மிகவும் விரும்புகிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், வலிட் சார்ந்த விடயங்களிலே கலந்து கொள்வதும் அதே நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதும் சமூகத்துக்காக வேலை செய்வதும் அவருக்கு பிடித்த ஒரு விடயம் என்று அவர் சொல்லுகிறார்.
1: And I also felt very welcomed by the Tamil community when I attended the Pongal festival earlier this year.
0: இந்த வருடம் கேடியை நாங்கள் பொங்கல் திருவிழாவை கூட்டி போயிருந்தோம். அந்த பொங்கல் திருவிழாவிலே தன்னை மிகவும் வரவேற்பு மிகவும் அபாரமாக இருந்தது என்று அதையும் பற்றி சொன்னார். சமூகத்திலே இருக்கிற அந்த விருந்தோம்பல் வரவேற்பை பற்றி மிகவும் பெருமையாக பேசுகிறார். நன்றி. தேங்க்ஸ் கேடி. ஸோ ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் க்வெஷ்சன்ஸ். வாட் ஆர் த சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ், பேரியர்ஸ் யூ அப்சர்வ்ட் ஆர் லேர்ன் ஸோ ஃபார் வித்இன் திஸ் தமிழ் கம்யூனிட்டிஸ்?
1: Okay, so a big challenge I have learned about is around disability stigma, especially when it comes to intellectual disability and mental health issues. What I've seen is that people seem to feel ashamed to bring their family members to events, and I also know there are people we haven't even met yet because they feel too much shame. And I'm learning. I understand that it is an extremely difficult thing, and it's not something I'm judging. I also do feel sad that people have been made to feel this way about themselves and their family members.
0: Oh, thanks, Katie, of course. So, இரண்டு விதமான விடயங்களை சொன்னோம். முதலாவது ஏற்கனவே நாங்கள் பேசிய சமூக இறுக்கம், மாற்றுத்திறனாளிகளை குடும்பங்கள் வெளியில் வருவதற்கான வெட்கம், அதை வெளியிலே சொல்ல முடியாத ஒரு தயக்க நிலை மிகவும் இதாக காணப்படுகிறதுன்னு சொன்னார். அதே போல, sorry, I missed the second one, please.
1: Second what? Which bit?
0: Second part, I mean...
1: About...
0: the Tamil challenges you

0: Yeah, so I said there's people we haven't even met yet because they feel too much shame. And I understand it's very difficult and I'm not judging it. And I also feel sad that people have been made to feel this way about themselves and their families.
1: குறிப்பாக அவர் மிகவும் அதை மிகவும் வருத்தப்படுகிறார் என்றால் மக்களை வெளியில் எடுக்க முடியாமல் இருக்கிற அந்த அந்த சமூக இறுக்கம் இந்த சோஷியல் ஸ்டிக்மா மிகவும் பலமாக இருப்பதை குறித்து. தேங்க்ஸ் கேடி. லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. டு யூ ஹேவ் எனி திங் டு ஷேர் ஃபார் த தமிழ் கம்யூனிட்டி, த யூனோ people listening to this show and watching this show?
0: Yep.
1: Please.
0: I know we're drawing to a close, so I'll start with my last one first in case we get cut off. So my main recommendation is to reach out and connect with people who know what you're experiencing through this project, whether it's by yourself as an individual or with other people. We won't share with the community that you have seen us in ways that feel safe for you. It will feel scary. You should almost expect it to feel scary, but there are people who don't feel ashamed of what you and your family are experiencing, and I think that's worth knowing.
1: குறிப்பாக வந்து இந்த திட்டத்திலே முன் வந்து சமூகத்திலே வெளியே வந்து நீங்கள் இதை குறித்து பேசுகிற நேரத்திலே ஏதாவது நடக்கும் என்று தயங்கினால் நிச்சயமாக நாங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களை அணுகி உங்களை பாதுகாப்பான முறை உங்கள் தகவல்களை வைத்துக்கொண்டு உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
0: Should I go through some more tips or have we got time? Great. Okay, so something else I also wanted to say is that I can't pretend to know what people with intellectual disability and carers in the Tamil community are facing, especially people whose cultural and language aren't native to Australia. So what I've done when working with every community, whether it's Tamil, Vietnamese and Chinese, is to listen and ask questions and not judge. Everyone's life and experience is different, so my job as part of this project and as a human being is to be interested in what people are facing and for me to share whatever knowledge I have if it can be useful.
1: Important one. கே சொல்லுகிறார் என்னென்றால் இந்த திட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே மொழி சார்ந்த கலாச்சாரம் பின்புலம் சார்ந்து இது ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தில் இல்லாதவர்களாக இருப்பதால் நான் யாரையுமே நான் தீர்ப்பிடவில்லை. அவர்கள் வருகிற பொழுது எங்களுடைய அமர்வுகளுக்கு கேள்விகள் கேட்டாலோ கலந்துரையாடினாலோ யார்களையும் பற்றி நாங்கள் தீர்மானிப்பது கூடிய முடிவுக்கு நான் வரவில்லை. அந்த அடிப்படையிலே வந்து இந்த இடம் அனைவருக்குமான இடம், இதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போல என்னால் ஏதாவது சமூகத்திற்கு செய்ய முடிந்தால் அது பெரிய காரியமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். தேங்க்ஸ் கேடி. தேங்க்ஸ்.
0: ஒன் மோர்.
1: எஸ் ப்ளீஸ்.
0: ஓகே. So I believe that people with intellectual disability and mental health challenges should live as themselves without shame in public. And I've learned from the communities that this is extremely hard. What I can say is that there are people in Australia who want to know you and your children for who you are right now.
1: அதே நேரத்திலே வந்து குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் கற்றல் சார் மற்றும் மனநலம் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற சவால்கள் வெளியே வர முடியாத அந்த சூழ்நிலை இருக்கிற இந்த நேரத்திலே இருந்த பொழுதும் இந்த நாட்டிலே அதை வரவேற்கிற அதை அதற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு சமூகம் இங்கே இருப்பது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. தேங்க்ஸ் கேடி. இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எங்களுக்கு மேலதிகமான இந்த திட்டத்திலே மக்கள் இணைய வேண்டும், குறிப்பாக சமூகத்திலே இருக்கிறவர்களுக்கான இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு சமூகத்தில் இருக்கிற இந்த இறுக்கமானது விலகி நீண்ட காலம் நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு உதவியையும் ஒரு கட்டமைப்பையும் தமிழ் சமூகத்திலே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டும். எனவே வலிட் நிறுவனத்தின் இந்த திட்டத்திலே உங்கள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை வணங்கிய வானிசை எஃப்எம் மற்றும் டெபோரா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை மீண்டும் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.
2: நன்றி அகிலன். நேர்கள் இதுவரை கேட்டது வேலட் நிறுவனத்தின் நான் எனது மொழியில் தீர்மானிக்க முடியும் என்ற பகுதி. தமிழ் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி புரிதலை வளர்த்தல் மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த பகுதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அகிலன், உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். உங்களுடைய திட்டம் வந்து இன்னும் எங்களுடைய சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த மற்றும் இந்த தலைப்பு ஒரு பேசும் பொருளாக எங்களுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியை உருவாக்கு நேரலையாக எடுத்து நேர்களுக்கு வழங்குகின்றோம். மற்றும் சாரதா, உங்களுடைய அனுபவ பகிர்வு பகிர்வு பலரை சிந்திக்க தூண்டி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக இந்த மாதிரி விடயத்தை பேச முன்வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களை மாதிரி நிறைய அம்மாக்கள் இந்த குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த இந்த உலகத்தில் தேவை என்று நான் நினைக்கிறேன். Now I want to say a couple of words in to Katie. Thank you so much for being in studio and sharing your Friday evening with us and creating a safe and powerful space for Tamil community to support one another and support the members in their family as well. And wishing you all the best for Valid.
0: Nandri.
2: நேர்கள் கேட்டது வேலட் நிறுவனத்தின் ஒரு சிறப்பான நேர்காணல். இந்த நிகழ்ச்சியின் காணொலி வந்து வாணிசேஃபம் என்ற முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பகிரப்படும் மற்றும் இணையதள விவரங்களையும் நாங்கள் பகிர்வோம். விருப்பப்பட்டால் நீங்கள் கட்டாயமாக வேலட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் அன்பின் டெப்ரா. ஒரு பாடலுடன் அடுத்த பகுதிக்கு செல்வோம். இது உங்கள் வாணிசே நிகழ்ச்சிகள். வாரம் தோறும் வழி மாலை 6-8 மணி வரை 88.9 FM ஊடாக மற்றும் vinfm.org.in என்ற இணையதளத்தூடாக நேர்கள் கேட்டு மகிழலாம். சாய் அபியக்கர் மற்றும் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு புதிய சிறப்பு பாடல் இது உங்களுக்காக.

ஹாய், ஹலோ, வணக்கம் மானசி நேர்லே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த குளிர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நம்ம மெல்பர்னில் நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வார்மாக உங்களை வச்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பர், டீலாம் குடிச்சிட்டு. இந்த சண்டே ஒரு ஸ்பெஷல் டே, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மதர்ஸ் டே. ஸோ மதர்ஸ் டே போது நம்ம எல்லோரும் போய் அம்மாக்களை பார்க்குறது, அம்மாக்கு பூ கொடுக்கறது, தூரமாக இருக்க அம்மாங்கள்கிட்ட அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுகிறதாவது நம்ம பண்ணிடுவோம். ஆமாங்க, அப்படி இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசலாம் தான் வந்திருக்கேன். நான் முத்துக்குமார், உங்கள் எல்லாருக்கும் பரிச்சித்தமானவர். அவர் எழுதிய புத்தகம், அதில் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் செக்மெண்ட்ஸ், அம்மாவை பற்றி அவர் எப்படி அழகாக விவரிச்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகிய தமிழ் பாடல் ஒன்று வந்துட்டுருக்கு, அதை கேட்டு ரசிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் 88.9 மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த எஃப்எம். நான் முத்துக்குமார் அவர்களை பற்றி உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு அருமையான பாடல் ஆசிரியர். 7G ரெயின்போ காலனி, மெட்ராசப்பட்டினம், பையா என பல அற்புதமான படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின புத்தகம் தான் அணில் ஆடும் ஒன்றில் அப்படின்ட்டு. அதில் குடும்ப உறவுகளின் பாசத்தையும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி அவர் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கார். அப்படிப்பட்டவர் அம்மாவை பற்றி எல்லாமே எழுதாமல் இருப்பாரா? அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா பாருங்கள் இந்த கவிதையை. அம்மா என்றால் ஒரு அம்மா தான், உன்னம்மா என்னம்மா என்று தனித்தனி அம்மாக்கள் கிடையாது. எவ்வளவு அழகான உண்மை இது தெரியுமா? ஒரு குழந்தை எந்த மொழியில் பிறந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவளுடைய முதல் உலகம் அம்மாதான். குழந்தை பேச கற்றுக் கொடுக்கும் முன்பே அம்மாவின் உணர்வை ஆரம்பித்து விடுகிறது. அம்மாவின் இதய துடிப்பு, அவளுடைய குரல், அவள் கைகளின் வெப்பம், இவையெல்லாம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க கனவுல அவர் அம்மா வராங்களாம். அவர் எப்படி விவரிக்கிறார்னா, ஒரு இரவு திடீர் என்று அம்மா கனவில் வருகிறார். அவர் முன்பு போலவே சிரித்து கொண்டிருக்கிறார், ஆனால் பேசவில்லை. நண்பர்கள், நம் வாழ்வில் சில பேரும் இது மாதிரி தான், பேச மாட்டாங்க, ஆனால் அவங்களோட முக்கியத்துவம் எப்பயுமே நமக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் நம்ம அம்மா. அம்மாவின் புன்னகை அது ஒரு சாதாரண சிரிப்பல்ல. அது நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கஷ்டங்களை எல்லாம் தாங்க வைக்கும் சக்தி அதற்கு இருக்குது. சில சமயம் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் விட்டு போன மாதிரி இருக்கும், ஆனால் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்கிறவங்க தான் நம்ம அம்மா. குழந்தை எப்போ முதல் முதல்ல அவங்க அம்மாவோட முகத்தை பார்க்குது அப்படிங்கிறத விவரிச்சிருக்காரு. நான் முதலில் அம்மாவை பார்த்தது அவள் முகத்தை கூட அல்ல, அவள் இதய துடிப்பை தான் கேட்டிருக்கிறேன். நம்ம வாழ்வில் முதல் வீடு அம்மாவின் கருப்பை, முதல் இசை அம்மாவின் இதய துடிப்பு, முதல் உணவு அம்மாவின் உயிர். அதனால தான் அம்மா என்ற உறவே இந்த உலகத்தில் வேற மாதிரி சித்தரிக்கப்படுது அப்படின்னு விவரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டின இதை கூட அவ்வளோ மென்மையாக விவரிச்சிருக்காரு, ரொம்ப எளிமையாகவும். நம்ம சைல்டுஹுட் மெமரிஸில் பெரும்பாலான விஷயங்களில் அம்மா இருப்பாங்க. பள்ளிக்கும் போகும்போது டிஃபன் தயாரித்து கொடுக்கறது, காய்ச்சல் வந்தால் இரவு முழுக்க தூங்காமல் உட்காந்துருப்பது, தவறு செய்தாலும் நம்ம பக்கத்தில் நின்று பேசுறது, எவ்வளோ பேருக்கு நம்ம அப்பா கிட்டேருந்து அடி வாங்குறதெல்லாம் காப்பாற்றி விட்டுருக்காங்க நம்ம அம்மா. இவையெல்லாம் சாதாரணமான விஷயமாக தோன்றலாம், ஆனால் அந்த தருணங்களில் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம். இப்போ கூட நம்ம நினச்சி பார்ப்போம் பழைய நினைவுகளை, கரெக்டுங்களா? நான் முத்துக்குமார் தன் அம்மாவை இழந்த பிறகு தான் சிறு விஷயங்களை மதிப்பை இன்னும் ஆழமாக உணர்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தங்க தவறி போயிட்ட அப்புறம் நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறதும் அவங்களோட சிந்தனைகளை யோசித்து பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அவங்க நமக்கு சின்னதாக ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பார்த்து சிரிச்சிருப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பாங்க, அது கூட நமக்கு பெரிய விஷயமா தோணும். அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கும்போதே அவங்கள பற்றி நீங்கள் உயர்வாக நினைங்க, அவங்க அதெல்லாமே ப்ரெஷியஸான மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இருக்கும்போது அவளுடைய அன்பு சாதாரணமாக தோன்றும், ஆனால் ஒரு நாள் அவள் அருகில் இல்லாத போது தான் அந்த அன்பின் வெற்றிடம் என்ன என்று புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப எமோஷனலாக இருக்குது, அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அருமையான பாடலை போய் கேட்டுட்டு வரலாம். நேர்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் 88.9 மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த எஃப்எம். நான் முத்துக்குமார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அம்மாக்கள் எல்லாரும் உலக அளவில் இருக்க எல்லா அம்மாக்களும் கேட்குற ஒரே கேள்வி, ஃபோன் எடுத்த உடனே இல்லை நேரில் பார்க்கும்போது கேட்குற ஒரே கேள்வி என்னது, வேற என்னங்க, சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியாம்மா, உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு நம்மளோட வேலையோ இல்லை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை ஸ்டேட்டஸோ இல்லை என்ன ஊரில் இருக்காங்க என்ன டைமில் இருக்காங்க எதுவுமே அவங்களுக்கு முக்கியமாக இருக்காது. அந்த டைமில் அவங்க மோஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம சாப்பிட்டோமா நல்லா தூங்குறோமா உடம்பு சரியாக இருக்கா அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி தான் அவங்களோட முதல் கேள்வியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பல பேர் வெளிநாட்டில் இருக்கோம், எல்லாரும் குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிறது இல்லை, எல்லாருமே தூரத்தில் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு முதல் கேள்வியே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவன் நல்லா இருக்கல அவள் தலைவலியோ உடம்போ ஒன்றும் பிரச்சனை இருக்கலாமா நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக முதல்ல எத்தோடனே சாப்பிட்டியாப்பா உடம்புலாம் ஒன்றும் சுகம்தானே அப்படின்னு கேட்பாங்க. அதனாலேயோ இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணால் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபோன் வந்தால் அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும் போது பேசலாம் இப்போ வேண்டாம், ஏன்னா நானே அது மாதிரி சில சமயம் பண்ணியிருக்கேன். அது வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் யார் ஃபோன் கால் வேணாலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ வீட்டிலேருந்து கால்ஸ் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்காமல் எடுக்கிறதே நல்லதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் அம்மாவை நம்ம எப்போ வந்து புரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்ட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம எல்லோருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, அம்மா சொல்வதை இக்னோர் பண்ணிவிடுவோம், சில சமயம் கோபமாக பேசிடுவோம், சில சமயம் அவள் சாக்ரிஃபைஸை சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறும் போது தான் புரியும் அவள் நமக்காக எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறாள் என்று. ஒரு அம்மா தன்னுடைய கனவுகளை கூட பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கிறாள். தன் புதிய ட்ரெஸ் வாங்காமல் குழந்தைகளுக்கு வாங்கி தருவாள். தான் சாப்பிடாமல் குழந்தைகளுக்கு முதல்ல சாப்பிடணும்னு கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் செல்ஃப்லெஸ் லவ்னு ஒன்று இருக்குன்னா அது கண்டிப்பாக அம்மாங்க கிட்டேருந்து வர்றது தான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய உண்மை ஒரு சொல்கிறாரு அவர் இந்த புத்தகத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இறக்க முடியாது, அவள் நம்முள் வாழ்கிறாள், இதுதான் உண்மை. ஒரு அம்மா ஃபிசிக்கலாக நம்மளோட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளோட பழக்கத்துலேயோ நம்மளோட பேச்சிலையோ நம்ம சிரிப்பிலையோ நம்ம எப்படி ஒன்னொருத்தரோட ஒருத்தர் அன்பாக நடந்துக்கிறோமோ அந்த மூலமாக எல்லாத்துலேயும் அவள் தொடர்ந்து வாழ்கிறாள் அப்படிங்கிறாரு. சில நேரம் நமக்கு நாமே அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம், அல்லது நம்ம குழந்தைகளிடம் அவள் மாதிரி கவலைப்படுவோம். அப்போது தான் புரியும் அம்மா என்று ஒரு மனிதர் ஒருபோதும் மறைந்து போவதில்லை அப்படின்ட்டு. நீங்கள் தொடர்ந்து கேட்டிருப்பது வென் எஃப்எம் 88.9 மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த எஃப்எம். அதுக்கப்புறம் நேர்களே, நான் முத்துக்குமார் அவர்கள் அணிலாடும் முன்றில் என்ற நூலில் அம்மாவோட அழகை எவ்வளவு அழகாக விவரிச்சிருக்கார் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடித்த வரிகளாக இருக்கு இந்த வரிகள், நான் படிக்கிறேன், இதை கேளுங்க. நிலவை யாராவது முழுவதுமாக பார்த்ததுண்டா? சிவப்பையும் நீலத்தையும் குழைத்து தகதகக்கும் தீபத்தின் தரிசனம் யாருக்காவது முழு நிறத்துடன் கிடைத்ததுண்டா? ஊருக்கு ஊர் நிறம் மாறும் தண்ணீரின் உண்மையான சுவைதான் என்ன? அம்மா பிடிக்க வரும் சிறுவனின் கையில் வண்ணத்தை பதித்து வலுக்கி சென்ற வண்ணத்து பூச்சியாகத்தான் உன்னுடனான என்னுடைய நாட்களும். ஞாபக அடுக்குகளின் ஆழ்கிடங்கில் உனக்கும் எனக்குமான சம்பவங்கள் ஓர் இரண்டுமே மிச்சம் உள்ளன. உன் முகம் கிளைடியோஸ்கோப்பில் வளையல்கள் சித்திரமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய். உன் ஜலதோஷம் நீங்க கஷாயத்துக்காக நான் தும்பை பூவை தேடியதும், தவளையை அடிக்காதடா உங்க அம்மாக்கு தலை வலிக்கும் என எவனோ சொன்னதை கேட்டு பயந்து நான் அடிக்காமல் நின்றதும், ஆலம்பழம் தின்னுட்டியே பைத்தியம் பிடிக்க போவது நண்பர்கள் பயமுறுத்த ஓடி வந்து உன் மடியில் பாதுகாப்பாய் படுத்ததும், இவைதானே அம்மா அறியாத 5 வயதில் எனக்கே எனக்காக நீ வைத்து விட்டு போன கொஞ்சோண்டு நினைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குமார் அவருடைய அம்மா தவறிட்டதாகவும் அவங்களோட நினைவுகளை எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க வந்து நினைவுக்கு வந்து அதை சந்தோஷப்பட்டுக்கிறாரு பாருங்கள். சின்ன வயசில் பசங்களோட விளாட்னது, அதுக்கு பயந்துட்டு அம்மா மடியில் போய் படுத்துக்கிட்டது, அந்த மொமெண்ட்ஸ்லாம் இப்போது நம்ம போய் பண்ணுறதுக்கு நினச்சா கூட சில சமயம் க்ரிஞ்சாக இருக்கும், இல்லை திடீர்னு என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு யோசிக்க தோணும் சில சமயம் நமக்கு. பட்டு அவருக்கு சின்னதாக இருந்த ஒரு ஒரு இன்சிடெண்ட்டும் அவங்க 5-6 வயதுலேயே வந்து அவங்க தவறிட்டுருக்காங்க முத்துக்குமாரோட சின்ன வயதில். ஸோ அவர் இந்த நினைவுகள் எல்லாம் ஆசை போட்டு அதை ஒரு புத்தகமாக அழகாக எழுதியிருக்காரு ரொம்ப. அதுக்கப்புறம் ஒரு உன்னதமான ஒரு கவிதை ஒன்று இருக்குது, அது வந்து வேற ஒரு ஆங்கில புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதை வந்து இந்த ஆங்கில புத்தகத்தில் எங்கேயோ எழுதி படிச்சிருக்காரு, அதை இங்கே நினைவு கூர்றாரு. வான்கூவர் நகரத்தில் ரயில் நிலையம் ஒன்றுண்டு. மரக்கட்டையால் ஆன அதன் நடைபாதையில் முன்பொரு முறை என் சிறு வயதில் அம்மாவும் நானும் ரயிலுக்காக காத்திருந்தோம். அங்கு வைத்துதான் அம்மாவின் தம்பி இறந்து போனதை யாரோ வந்து அம்மாவிடம் சொன்னார்கள். கன்னங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் அதிர்ச்சியுடன் அம்மா அந்த நடைபாதையிலேயே நின்று கொண்டிருந்தாள். உலகம் என்பது அணுக்களால் ஆனது. நாம் ஒரு மேஜையை தொடுகிற போது மேஜையும் நம்மை தொடுகிறது என்பது உண்மையானால் அன்று அந்த நடைபாதையில் அம்மாவின் அணுக்களும் கலந்திருக்கும். நான் போய் அந்த நடைபாதையில் அம்மாவுடன் நின்ற அதே இடத்தில் நிற்கப் போகிறேன். நீண்ட நேரம், மிக நீண்ட நேரம், கன்னங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும். எவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாரு பாருங்க. அதாவது அந்த ஒரு கவிஞர் அவங்க அம்மாவை இருந்த நின்ன இடத்துல வாழ்ந்த இடத்துல நானும் போய் கொஞ்ச நேரம் இருந்து இன்னொரு அப்பவாவது நான் வந்து அவங்கள உணர்வேனா, அவங்களோட நான் இருக்கிற அந்த மொமெண்ட்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருக்காரு. இதை நம்ம எப்படி விவரிக்கிறது? அதனால் இருக்கிற டைமில் உங்களால் எவ்வளோ டைம் மொமெண்ட்ஸ் அவங்க அன்பக்கூடியவர்கள் அம்மா அவர்கிட்ட உங்களால் செலவிட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கக்கிட்ட மரியாதையுடனும் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்துக்கோங்க நேயர்களே. இத்துடன் இந்த ப்ரோக்ராம் நிறைவடையிறது. அருமையான பாடல் ஒன்று வருது, தொடர்ந்து கேட்டுருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நிலைய நேரம் சரியாக 7:88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய உலக செய்திகள் லண்டன் பிபிசியின் அனுசரணையில் ஒலிக்கின்றது.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக சமீபத்திய முன்மொழிவுகள். ஈரானிடமிருந்து இன்று முக்கிய பதில் கிடைக்கப்பெறும் என நம்பிக்கை. ஏப்ரல் மாதம் லெபனானில் 10 நிமிடங்களில் 100 இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்திய இஸ்ரேல். கருப்பு புதன்கிழமை என்று அறியப்படும் இந்த சம்பவத்தை அலசும் தொகுப்பு. ஹண்டா வைரஸ் தொற்று பரவல் உறுதிப்படுத்தலுக்கு முன் பயணக்கப்பலிலிருந்து வெளியேறிய பயணிகள். டஜன் கணக்கானவர்களின் தடமறிய முயற்சிக்கும் சுகாதார அதிகாரிகள். யுக்ரேனிய ட்ரோன்கள் மற்றும் ரோபோட்கள் மூலம் போர்க்களத்தில் வெற்றியை ஈட்டியதாக கூறும் அதிபர் ஜெலன்ஸ்கி. நவீன போர்க்களத்தில் திருப்பு முனையாக மனிதர்களுக்கு மாற்றாக ரோபோட்கள் என மாறும் சூழல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். ஈரானுடனான அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமீபத்திய முன்மொழிவுகளுக்கு டெஹ்ரானிலிருந்து இன்று பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கைகள் காணப்படுகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் ஒரு திருப்பு முனைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கலவையான சமிக்கைகளை அனுப்பியுள்ளன. ஈரான் இன்னும் அமெரிக்க முன்மொழிவை மறுபரிசீலனை செய்து வருகிறது. முன்னதாக அதிபர் டிரம்ப் தனது நிர்வாகத்தில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை நன்றாக இருந்ததாக கூறினார்.
3: நாங்கள் ஓர் ஒப்பந்தத்தை உருவாக்க விரும்பும் நபர்களுடன் இந்த விவகாரத்தை கையாளுகிறோம். எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. நாங்கள் அனைத்தையும் மிகவும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளோம். முற்றுகை நம்ப முடியாத வகையிலும் கடற்படையின் பணி மிகவும் அற்புதமாகவும் யாரும் குறிப்பாக ஈரானியர்கள் கடந்து செல்ல முடியாத எஃகு சுவர் போலவும் இருந்தது. அவர்களால் எதையும் அடைய முடியவில்லை. எனவே அவர்களது வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா என்று பார்ப்போம். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் விரைவில் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையை எதிர்கொள்வார்கள்.
2: புதன்கிழமை ஒமான் வளைகுடாவில் ஈரானிய கொடியுடன் வந்த கப்பல் அமெரிக்க படைகளால் தாக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க முற்றுகையை தாண்டி எம்ஜி ஹஸ்னா ஈரானிய துறைமுகத்திற்கு பயணிக்க முயற்சித்ததாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க கடற்படை விமானத்தின் தொடர் துப்பாக்கிச் சூட்டிற்கு முன்னதாக எச்சரிக்கை விடுத்ததை அந்த கப்பல் புறக்கணித்ததாக கூறப்பட்டுள்ளது. ஈரானிய கப்பல்களுக்கான கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளால் ஏற்பட்டுள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அமெரிக்க நடவடிக்கைகளை ஈரானின் அதிபர் விமர்சித்துள்ளார். ராஜீய முயற்சிகளானது அச்சுறுத்தல்கள் மற்றும் தடைகளால் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இருதரப்புமே ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் அதனை எட்டுவதற்கான பாதையில் வெகு தொலைவில் இருப்பதாகவும் பிபிசியின் சர்வதேச செய்தி ஆசிரியர் ஜெரமி போவன் கூறுகிறார்.
4: போர் நிறுத்தம் 4 வாரங்களாக அமலில் உள்ளது. ஆனால் அதற்கு உண்மையான ராஜ்ய ரீதியான செயல்முறைகள் இல்லை என்பதால் ஒப்பந்தத்தின் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இரு தரப்புமே ஒப்பந்தம் ஏற்படுத்த விரும்புகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. ஒப்பந்தம் வேண்டும் என்பதால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது என அமெரிக்கர்கள் இதுவரை கூறவில்லை. இரு தரப்புமே வெவ்வேறு விதமான ஒப்பந்தத்தை விரும்புகிறார்கள். ஆனால் பொதுவான ஒன்றை ஏற்படுத்த இருதரப்புமே முயற்சிக்கவில்லை. ஆகவே இந்த காலகட்டத்தில் தவறான கண்ணோட்டம், தவறான மதிப்பீடுகள் காரணமாக இருதரப்புமே பரஸ்பரம் அழுத்தம் அளித்து வருகின்றன. இதனால் அதிக பதற்றம் நிலவுகிறது. அந்த மாதிரியான ஆபத்தான சூழலில் ஏவுகணைகள் சுற்றி பறக்கின்றன. போர்க்கப்பல்களும் அங்கு உள்ளன. இவை அனைத்தும் மிகவும் அபாயகரமான சூழலாகும். வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ வலிமை அதிக அளவில் இருக்கும் நிலையில் கப்பல் தங்களால் அனுமதிக்கப்படாத பாதைகள் வழியாக சென்றால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவ்வாறு நடந்தால் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்போவதாகவும் ஈரானியர்கள் கூறுகின்றனர். அத்தகைய ஒரு தீவிரமான சம்பவம் ஏற்பட்டால் மிகப்பெரிய போராக மாறக்கூடிய நிலைமை இருப்பதாகவே நினைக்கிறேன்.
2: இந்நிலையில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூத்த கமாண்டர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஹிஸ்புல்லாவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. ஒரு மாதத்தில் இந்த பகுதியில் நடந்துள்ள முதல் தாக்குதல் இதுவாகும். மாலேக் பாலாவுட் என்ற கமாண்டர் ரத்வான் சிறப்பு படைகளின் செயல்பாட்டு கமாண்டராக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பிரிவின் தலைவர்கள் சந்திப்பு நடத்திய ஓர் அடுக்குமாடி குடியிருப்பு தாக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத ஓர் அறிக்கை தெரிவிக்கிறது. ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படையின் தலைவரை இலக்கு வைத்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனான் மீது ஏப்ரல் 8 தேதியன்று 10 நிமிடங்களில் 100 இலக்குகளை தாக்கி இஸ்ரேல் ஒரு பெரிய வான்வெடி தாக்குதலை நடத்தியது. கருப்பு புதன் என்று அறியப்படும் அந்த நாளில் குழந்தைகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியுள்ள ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனான் ஆயுத குழுவான ஹெஸ்போலாவை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறுகிறது. பல தசாப்தங்களில் லெபனானின் மிக மோசமான நாட்களில் ஒன்றான அன்று என்ன நடந்தது என்பதை பிபிசியின் மூத்த புலனாய்வு செய்தியாளர் நவல் அல் மஹாஃபி ஆதாரங்களை திரட்டி விவரிக்கிறார்.
5: பெய்ரூட்டின் மிகவும் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றான குர்னிச் அல் மஸ்ராவில் இது பிற்பகல் 2:15. அங்குள்ள ஓர் உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு பயிற்சி அமர்வு நடைபெறுகிறது. ஓர் உணவகத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பரபரப்பான பல்பொருள் அங்காடி மற்றும் வேலையில் மும்முரமாக இருக்கும் ஒரு சிகை அலங்கார கலைஞர். ஏப்ரல் 8 தேதி லெபனானில் தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றதில் இருந்து நோஹா தனது உடற்பயிற்சி கூடத்திற்கு திரும்புவது இதுவே முதல் முறை. இந்த காணொலிகளில் குர்னிச் அல்மஸ்ராவில் தாக்குதல் நடைபெற்ற தருணத்தை பார்க்கலாம்.
6: நாம் எங்கே செல்ல வேண்டும்?
5: இதனடியில் என்ன இருந்தது? இதன் நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என நினைக்கிறீர்கள்?
6: இலக்கு பொதுமக்கள்தான். நிச்சயமாக இது பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல். யார் இறந்தார்கள், காயமடைந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள்? நாங்கள்தான்.
5: மற்றொரு குடியிருப்பு பகுதி சின்ன பின்னமானது. ஹெஸ்பலாவின் ராணுவ கட்டமைப்புகளையும் கட்டளை மையங்களையும் தாக்கி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எங்களிடம் தெரிவித்தது. அன்று குர்னிச் அல்மஸ்ரா பகுதியில் 16 பேர் கொல்லப்பட்டனர். வெறும் 10 நிமிடங்களில் லெபனான் முழுவதும் 100 குண்டுகள் வீசப்பட்டன. வடக்கே தொலைதூரத்தில் உள்ள ஹெர்மல் தொடங்கி பெக்கா பள்ளத்தாக்கை கடந்து தெற்கே உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வரை தாக்குதல்கள் நடைபெற்றன. இங்கு ஹே எல் செல்லும் பகுதியில் குறைந்தது 5 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பெய்ரூட்டின் தெற்கில் உள்ள தாகியே பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்பு பகுதி ஹெஸ்புலாவின் செல்வாக்கு மிக்க இடமாகும். இது ஏழ்மையான மற்றும் மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதி. என்னை சுற்றியுள்ள கட்டடங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக அமைந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இப்பகுதியை வந்தடைய நாங்கள் மிக குறுகிய சாலைகள் வழியாக பயணிக்க வேண்டியிருந்தது. லெபனானையே உலுக்கிய அந்த 10 நிமிடங்களில் அதிகபட்ச உயிரிழப்புகள் நிகழ்ந்த இடமும் இதுவே. மீட்புக் குழுக்களால் சரியான நேரத்தில் இப்பகுதியை வந்தடைய இயலாததே இதற்கு முக்கிய காரணமாகும். இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட மக்கள் உதவி கோரி உரக்க அழைத்தும் குறுஞ்செய்தி அனுப்பியும் தவித்தனர். ஆனால் மீட்புக் குழுக்களால் அவர்களை சென்றடைய இயலவில்லை. இங்கு யாரை இலக்கு வைத்தனர் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அலி முகமது குலாம் தாகினி இங்கு கொல்லப்பட்டதாக சில இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹெஸ்போலா வீரர் என்று அவரை விவரிக்கும் இந்த நினைவு சுவரொட்டியில் அவரது புகைப்படம் உள்ளது. ஹே எல் செலோம் முழுவதும் யார் அல்லது என்ன குறிவைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் பொதுமக்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது என்பது நிச்சயமான ஒன்றாகும். கொல்லப்பட்டதாக கூறப்படும் 80 பேரில் 12 மேற்பட்ட குழந்தைகளும் அடங்குவர். பொதுமக்களின் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த விரிவான நடவடிக்கைகளை எடுப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எங்களிடம் கூறியது. அதேவேளை பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஹெஸ்போலா திட்டமிட்டு ராணுவ உள்கட்டமைப்புகளை அமைத்துள்ளதாகவும் அது குற்றம் சாட்டியது. முகமது தனது குழந்தைகளை இங்கு வளர்த்து வந்தார். இந்த கம்பிகளில் மின்சாரம் இருக்கலாம், கவனமாக இருங்கள். அவர் தனது வீட்டின் இடிபாடுகளுக்குள் எங்களை அழைத்துச் செல்கிறார். உங்கள் வீட்டை இந்த நிலையில் பார்ப்பது மிகவும் வேதனையாக இருக்கும்.
3: இது 2வது முறை. நான் இழக்கும் 2வது வீடு இது. கடந்த போரின் போது ஒரு வீட்டை இழந்தேன். இந்த போரில் மற்றொன்றை இழந்திருக்கிறேன். வீட்டை மட்டும் இழந்திருந்து என் மகன் உயிர் பிழைத்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. இந்த செங்கற்களை கொண்டு வீட்டை மீண்டும் கட்டிவிடலாம். ஆனால் எதனாலும் என் மகனை திரும்ப கொண்டு வர முடியாது.
5: தன் மகனின் மரணத்தை தொடர்ந்து முகமது உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் லெபனானை பாதுகாக்குமாறு ஹெஸ்போலாவுக்கு வேண்டுகோள் விடுத்ததோடு அந்த அமைப்புக்கு தனது ஆதரவையும் தெரிவித்தார். இஸ்ரேலால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் பகுதிகளில் நாங்கள் பேசிய பலரும் இதே கருத்தையே எதிரொலித்தனர். 250 ஹெஸ்போலா உறுப்பினரை கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவிக்கிறது. இருப்பினும் லெபனான் சுகாதார அமைச்சகம் இதனை மறுத்துள்ளது. அன்று கொல்லப்பட்ட 361 பேரில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று அது கூறுகிறது. இஸ்ரேல் இந்த ராணுவ நடவடிக்கையை முடிவற்ற இருள் என்று உழைத்தது. ஆனால் அதனை எதிர்கொண்ட லெபனான் மக்களுக்கு அது கருப்பு புதன் என்றே அறியப்படுகிறது.
2: கொடிய ஹண்டா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பு பயணக்கப்பலை விட்டு வெளியேறிய பயணிகளை கண்டுபிடிக்க பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். தெற்கு அட்லாண்டிக்கில் உள்ள செயின்ட் ஹெலினாவில் உள்ள எம்வி ஹோண்டியஸில் இருந்து இறங்கிய சுமார் 30 பயணிகளுக்காக அவசர தேடல் நடந்து வருவதாக டச்சு அரசு கூறுகிறது. வர்ஜின் மேரி சிலையின் வாயில் ஒரு இஸ்ரேலிய வீரர் சிகரெட்டை வைப்பதை காட்டும் புகைப்படத்தை இஸ்ரேலிய ராணுவம் விசாரித்து வருகிறது. மேலும் இந்த சம்பவம் அதன் துருப்புகளிடம் எதிர்பார்க்கப்படும் மதிப்புகளுக்கு முற்றிலும் முரணானது என்றும் அது கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள டெபெல் கிராமத்தில் இது நடந்ததாக கூறப்படுகிறது. அங்கு கடந்த மாதம் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் இயேசுவின் சிலையை சுத்தியலால் முகத்தில் அடிக்கும் புகைப்படம் வெளியாகி இருந்தது கவனிக்கத்தக்கது. உலகிலேயே முதன்முறையாக எந்த ராணுவ வீரர்களும் இல்லாமல் பகைவர்களின் நிலையை யுக்ரைனிலேயே உருவாக்கப்பட்ட ரோபோட்டிக் முறைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக கைப்பற்றியுள்ளதாக நாட்டதிபர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். நவீன போர் முறைகளில் மக்களுக்கு பதிலாக ரோபோட்கள் போர்க்களத்தில் மாற்றாக இருக்கும் என்ற இந்த கூற்று ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. ஈரானிலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பகுதியளவு தானியங்கி ட்ரோன்களை பயன்படுத்தப்பட்டிருப்பது முக்கியமான வளர்ச்சியாக கருதப்படுகிறது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ஜோ டைடி வழங்கும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம்.
4: கடந்த மாதம் தன்னுடைய ராணுவம் தொடர்பாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முக்கியமான ஒரு விஷயத்தை கூறினார்.
3: இந்த போர் வரலாற்றில் முதன்முறையாக பகைவர்களின் நிலை முழுவதுமாக ஆளில்லாத அமைப்புகள், கள ரோபோக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக கைப்பற்றப்பட்டுள்ளது.
4: யுக்ரைனிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கொடிய விளைவுகளை ஏற்படுத்தும் ரோபோக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதிபரிடமிருந்து வரும் செய்தி என்னவென்றால்,
3: போர்க்களத்தின் எதிர்காலம் இங்கே உள்ளது.
4: யுக்ரைனின் ஆயுதம் தயாரிக்கும் யூபோர்ஸ் நிறுவனம் விரைவாக வளர்ந்து வருகின்றது. இது பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள யூனிகான் நிறுவனமாக சமீபத்தில் மாறியுள்ளது. ஜெலன்ஸ்கி வெளிப்படுத்திய இந்த நடவடிக்கையில் நிலத்தில் இருந்தும் வான்வெளியாகவும் இதன் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனாலும் அவர்கள் இதை பற்றி பேசவில்லை. ரஷ்யாவின் சதி வேலைகளில் இருந்து பாதுகாப்பதற்காக ரகசியமாக பிராண்ட் இன்றி இருக்கும் லண்டனில் உள்ள அவர்களின் இடத்திற்கு சென்று சந்தித்தோம். சண்டையிடுவதில் மனிதர்களுக்கு பதிலாக அதிக ரோபோக்கள் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறீர்களா?
7: அவ்வாறு நடக்கக்கூடும். அந்த அமைப்பில் ஒரே நேரத்தில் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து 10 ரோபோக்கள் செல்ல முடியும். ஆகவே ஒரு நபரின் மேற்பார்வையின் கீழ் இந்த அமைப்புகள் இணைந்து பணியாற்ற முடியும்.
4: ரஷ்யாவும் தனது சொந்த ரோபோக்களை பயன்படுத்துகின்றது. உதாரணமாக யுக்ரைனிய நிலைகளுக்கு வெடிபொருட்களை கொண்டு செல்லும் பணிகளுக்கு அது பயன்படுத்துகிறது. ட்ரோன்கள் பயன்படுத்துவதில் அது யுக்ரைனுடன் சமமாக போட்டியிட்டு வருகிறது. யூபோர்ஸ் போல ஆண்டுரில் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் நவீன போர் முறையை மாற்றியமைக்கும் நிறுவனங்களில் ஓர் அங்கமாக உள்ளது. பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்க ராணுவ ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி மூலமாக பெற்றுள்ளது. தற்போதைக்கு பெரும்பாலான ராணுவ ரோபோட்டுகள் அனைத்து துறைகளிலும் மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் தானாக செய்யக்கூடிய அம்சம் வேகமாக வளர்ந்து வருகிறது. யூபோர்ஸின் கலர் ட்ரோன்கள் சுடுவதற்கு குறிபார்ப்பதற்கான மென்பொருளை பயன்படுத்துகிறது. ஆண்டுரிலின் ட்ரோன்கள் தானாகவே இறுதி தாக்குதலை நடத்தக்கூடும். தானாகவே முடிவெடுப்பதால் தவறுதலாக பொதுமக்கள் ஒருவரை கொன்றுவிடுகிறது எனில் இது பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையா?
8: அதனால்தான் மனிதர்களையும் சேர்த்திருக்கிறோம். ஆகவே அவர் கடைசியாக சோதித்து அழுத்தக்கூடிய இடத்தில் இருப்பார்.
4: அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துமாறு அமெரிக்க நிர்வாகம் ராணுவத்திடம் வலியுறுத்தியுள்ளது.
9: அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் போரிடும் படையாக மாறுவதன் மூலம் நாம் வெற்றி பெறுவோம்.
4: செயற்கை நுண்ணறிவு ஆயுதங்களை நோக்கி செல்வதாக சீனா போன்ற பிற நாடுகளும் கூறியுள்ளன. இதுகுறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கவலையடைந்துள்ளனர்.
10: இது மிகப்பெரிய அளவில் நன்னெறி மற்றும் மனித உரிமைகளுக்கு ஆபத்தானதாக இருக்கும். வாழ்வு மற்றும் மரணத்திற்கான முடிவுகளை இயந்திரங்களிடம் ஒப்படைக்க நாம் விரும்பக்கூடாது.
4: சாதாரண இடங்களில் தானியங்கி ரோபோக்களை பயன்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். போர்களில் மனிதர்களின் தேவை எப்போதும் இருக்கும்.
7: ரோபோக்களை ரோபோக்கள் மூலம் அழிப்பதால் போர்கள் முடியாது. அனைத்து போர்களும் ஒருவித அரசியல் தீர்வு மூலம்தான் முடிவுக்கு வரும். மனிதர்கள் அல்லது இயந்திரங்கள் என யார் சண்டையிட்டாலும் இதுதான் உண்மையாக இருக்கும்.
2: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.
1: நேரம் 7:15. நேயர்கள் வானிசையின் வள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரின் 2 சமூக அறிவித்தல்கள். முதலில் மே 18 நினைவு நாள் பற்றிய அறிவித்தல். மே 18 நினைவு நாள் கடந்த 17 ஆண்டுகள் கடந்து நீதிக்கான பயணத்தின் உறவுகளின் நினைவுகளுடன் என்ற இந்த நினைவு நாள் எதிர்வரும் 18 மே 1 மாலை 6:30 8 வரை ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டர், இலக்கம் 760 பரோனியா ரோட், வாண்டானா விக்டோரியா என்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களை 0433-0002-619 அல்லது 0452-25-399 என்ற தொலைபேசி இலக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மே 18 நினைவு நாள் மே 18 மாலை 6:30 ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டரில் நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் அழைக்கின்றார்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர். அடுத்து தேனிசை தென்றல் செல்லப்பா அவர்களின் இறுதி வணக்க நிகழ்வு பற்றிய அறிவித்தல். பாசனைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களது மறைவு கடந்த மாதம் இடம்பெற்றது. அதன் இறுதி நிகழ்வுகள் இலக்கம் 40-44 லோங்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டண்டினாங் என்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது. காலம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு, அதாவது 22/5/2026 மாலை 6:30 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர். விக்டோரியா.
11: If you're looking for a low-cost way to promote your business, why not consider using 88.9 Win FM? We could be the station for you, as we are part of one of Australia's fastest-growing areas. We have a unique range of programming, from ethnic radio broadcasts to specialised music shows to community talkback and live sport coverage. For further details on promoting your business on 88.9 Win FM, contact sponsor coordinator Trudy Burke at winfm.org.au or call 0433 996 222. 88.9 Win FM, the sound of the West.
12: வணக்கம் நண்பர்களே, இந்த மாலை நேரத்தில் உங்களோடு சில நிமிடங்கள் உரையாட வருவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் லலிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி. வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் இது இப்பொழுது நேரடி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. மனதில் நிறைந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய வானிசை நிகழ்ச்சியை துவங்கலாம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. சிந்தாநதியும் தாயாரின் பாதமும், இலக்கிய பக்கங்களில் தாய்மையின் தரிசனம். அம்மா என்றால் ஒரு அம்மாதான். உன் அம்மா, என் அம்மா, தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா. தமிழின் மிக சிறந்த எழுத்தாளுமையான லாசா ராமாமிர்தத்தின் இந்த ஆழமான வரிகளோடு இன்றைய பொழுதை துவங்கலாம். மெல்பர்ன் மாநகரில் இப்பொழுது குளிர்காலம். குளிர்காலத்தின் வருகையை அறிவிக்கும் ஒரு மாலை பொழுது. வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம். அதனால் நகரமெங்கும் ஒருவிதமான பரபரப்பு. தங்கள் அன்னையர்களுக்காக வழங்க மலர்ச்செண்டுகள் வாங்குவதும், சிறப்பு பரிசுகள் தேடுவதும், இரவின் உணவிற்காக உணவகங்களில் இடங்களை முன்பதிவு செய்வதுமாக மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம். என் மனதில் எழுந்த ஒரு கேள்வி, அம்மாவை நாம் ஏன் போற்ற வேண்டும்? இதென்ன அபத்தமான கேள்வி என்று உங்களுக்கு தோன்றுகிறது, சரியா? ஏனென்றால் நமக்கு அம்மா என்பவள் தியாகம் செய்ய, நம்மை கவனித்துக் கொள்ள, நமக்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நபர், அவ்வளவுதானா? இந்த கேள்வி எழும்போதெல்லாம் நாம் அவரை ஒரு தெய்வமாக்கி தூரத்தே வைத்து விடுகிறோம். இல்லையெனில் அவள் நமக்காக எதையும் செய்ய கடமைப்பட்டவள் என்ற டேக் இட் ஃபார் கிராண்டட் மனப்பான்மையோடு அவளை ஒரு சக உயிராக கவனிக்க தவறிவிடுகிறோம். இந்த இரண்டு நிலைகளுக்கும் அப்பால் நம்முடன் பயணிக்கும் ஒரு சகஜீவனாக அவளை பார்க்க இலக்கியம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்று பார்ப்போம். நாம் பார்க்கவிருக்கும் முதல் கதை அல்லது கட்டுரை லாசாராவின் அம்மா எனும் தொகுப்பிலிருந்து, சிந்தா நதி நினைவலைகளில் இருந்து. அதில் லாசாரா தன் அன்னையின் நேர்மையையும் வைராகியத்தையும் ஒரு மகா ஆளுமையாக பதிவு செய்கிறார். தன் அன்னையை இழந்த ஒரு மகனின் துயரம் அலை அலையாக அந்த பக்கங்களில் மோதும். தன் தாயை தொலைத்த அந்த மகன் தன் நண்பனின் தாயிடமாவது அந்த தாய்மையின் நிழலை தேடி செல்கிறான். அங்கும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. அவரும் மறைந்து விட்டார் என்ற செய்தி பேரிடியாக தாக்குகிறது. அந்த தேடலின் முடிவில்தான் அவர், உன் அம்மா, என் அம்மா என்று யாரும் கிடையாது, உலகத்தில் இருப்பொழுது எல்லாமே ஒரே அம்மா என்ற அந்த பேருண்மையை அவர் நமக்கு உணர வைக்கிறார். அந்த தரிசனம்தான் இன்றைய நம் உரையாடலின் தொடக்க புள்ளி. இப்பொழுது அந்த கதையின் ஆழத்தை உணர அதன் சில வரிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தென்காசியில் ஒரு நண்பர் வீட்டில் 3 நாட்கள் டேரா, ஜாலி டைம். அவர் பேச்சுவாக்கில், நாகர்கோவிலில் என் நண்பரின் தாயார் தவறி 4 மாதங்களாயின என்று சொன்ன பொழுது நான் பெரும் அதிர்ச்சி அடைந்தேன். என் பிரயாணமே நாகர்கோவிலை நோக்கி, அந்த அம்மாவுடைய சந்திப்பை எதிர்நோக்கித்தான். ஆனால் அவர் மறைவு பற்றி ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை? எனக்கு மன வருத்தம்தான். மறுநாள் நாகர்கோவிலில் நண்பர் வீட்டை அடைந்த பொழுது பிற்பகல் 3 மணி இருக்கும். என்னை கண்டதும் எல்லோருக்கும் எவ்வளவு சந்தோஷம். அந்த உணர்ச்சியின் பரஸ்பரத்தை விஸ்தரிக்க இயலாது. வாசல் அறையில் நண்பரும் நானும் பேசினோமோ நேரம் போய்கொண்டிருந்ததே தெரியவில்லை. அவர் தரையில் பாயில் படுத்த வண்ணம் எதிரே விசுப்பலகையில் தலையணையில் சாய்ந்தபடி நான், என்ன பேசினோம்? எல்லாவற்றை பற்றித்தான். மேநாட்டு இலக்கியம், நம் நாட்டு இலக்கியம், புதுக்கவிதை, புதுவசனம், எழுத்தின் நுணுக்கங்கள், பங்க்சுவேஷனின் தனி பாஷை, மனிதர்கள், புவனம், வாழ்க்கை, சினிமாவை தவிர. இந்த நாளில் தடுக்கி விழுந்தால் பேசுவதற்கும் கடிதங்களில் பரிமாறிக்கொள்ளவும் அதுதான் சப்ஜெக்டே. அந்தி இறங்கி ஒருவருக்கொருவர் முகம் மறையும் அளவிற்கு அறை இருண்டு விட்டது. விளக்கை போட தோன்றவில்லை. பேசிக்கொண்டிருந்தோம். இருள் அடர அடர அது படிப்படியாக எங்கள் பேச்சைத்தான் கழற்றி கொண்டது. எப்பொழுது மௌனமானோம்? ஏதோ ஒரு உள்நிறைவின் பொங்கலில் எங்களை பூரா வியாபித்து கொண்ட இருளின் இதவில் ஒரு சின்ன சம்புடத்தில் உருளும் இரு ஜின்டான் மாத்திரைகள் போல, ஒரே கோசத்தில் இரண்டு உயிர் தாதுக்கள் போல், பறவை கூட்டில் இரு குஞ்சுகள் போல், எங்கள் உள்ளங்களின் நெருக்கத்தில் ஒரு தனி கதகதப்பில் அது தந்த மதோன் மத்தத்தில் திளைத்து கொண்டிருந்தோம். இந்நிலை எங்கள் நட்பின் தன்மையால் அல்ல, அது இந்த சமயத்தின் மகிமை. சிருஷ்டியின் ஓயாத நூற்பில் இரண்டு இழைகளாக இழைத்து போய்விட்டோம். அல்லது அதன் கோலத்தில் எங்களை இழைத்து விட்டது என்று சொல்லட்டுமா? ஆனால் இது போன்ற நேரங்கள் காய்ப்புக்கான நினைவை சூடிவிட்டு போமே தவிர நம்மோடு காயமாக இருத்தி வைத்து கொள்ளற்பாலன்று. சற்று நேரம் கழித்து, எந்த நேரமோ, அவர் புழக்கடை பக்கம் போனார். விளக்கை போடாமலே நான் அந்த அறையுள், இன்னொரு அறையுள் இல்லை, அதன் வாசற்படியிலே நின்று சுற்றி நோக்கினேன். கட்டில் ஜன்னலோரமாக அதே மூலையில்தான் மெத்தையும் இரண்டு தலையணைகளும். அவைகளும் அதேதாமோ? மற்றபடி பண்டங்கள், நாற்காலிகள், ஏற்கனவே நான் அவைகளை பார்த்திருந்த இடங்களும் நிலையும் பெரிதும் கலைந்த மாதிரி தெரியவில்லை. அம்மாவை தேடறீளா? என் பின்னாலிருந்து என் செவியோரமாய் பேச்சே ஒரு மூச்சு. தன் தாயாரின் மறைவை அவர் தெரிவிக்கும் விதமாயது? எப்படியும் இந்த கேள்விக்கு என்ன பதில்? இல்லை, அந்த கேள்வியை ஒரு பதிலாகவே நான் படித்தேன். அதுவும் அந்த தருண விசேஷம்தானோ? அம்மா என்றால் ஒரு அம்மாதான். உன் அம்மா, என் அம்மா.

அம்மாவை தெய்வமாக்கிவிட்டால் அப்புறம் அவள் எனக்கு தேவையில்லை. எனக்கு அம்மா மனுஷியாகத்தான் வேண்டும். என் தப்புக்களை தட்டி கேட்கவும் என் சாய்மானமாக இருக்கவும் எனக்கு ஒரு ஜீவன் வேண்டும். அம்மா தெய்வமானால் நான் அவளை எங்கே தேடுவேன்? இப்படியாகத்தான் நான் இந்த கதையை புரிந்து கொள்கிறேன். அதே போல் அடுத்த கதை தமிழின் ஆகச்சிறந்த எழுத்தாளுமையான ஜெயமோகன் அவர்களின் தாயாரின் பாதம் கதையில் வரும் அன்னை தன் திருமண வாழ்வில் கணவனால் தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறார். ஒரு காலத்தில் கலையார்வமும் கௌரவமான பணியும் கொண்டிருந்த அவர் தன் கணவனால் நேர்ந்த அந்த வன்முறையான தருணத்தில் அசுத்தத்தை தன் தலையில் ஏந்த நேரிடுகிறது. அந்த ஒரு நிகழ்ச்சியின் விளைவாகவே அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த தீட்டை துடைக்க தூய்மையை தேடி தேடி அலைகிறார். இப்பொழுது அந்த கதையிலிருந்து ஒரு சிறு பகுதியை படித்து காட்டுகிறேன். 6 மாசத்துல தெரிஞ்சிடுது என்னவோ பிரச்சனைன்னு. அப்ப வீட்டுல இன்னும் ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு இருந்தா. இதை பத்தி பேச போய் அது வேற வம்பாயிடும்னு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அப்படியே பழகி போச்சு. மடத்துக்கு காரியஸ்தரா அப்ப நானாவையர்னு ஒருத்தர் இருந்தார். தாத்தாவோட லௌகீகம் எல்லாம் அவருதான் பாத்துக்கிறது. சரிடா, எல்லாரும் மண்ணுல 2 காலையும் வச்சுருக்கா, இவ ஒரு காலை தூக்கிட்டா. விடு, வயசு வேற ஆயாச்சு, இனிமே கொண்டு போய் என்ன பண்றது? வேற ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவ பாட்டுக்கு இருக்கா என்று சொல்லிட்டார். அவ சித்தம் போக்கல இருப்பா. வெடிகாலை 4:30 எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிப்பா. 3 மணி நேரம் ஆகும் குளிச்சு துவைச்சு வர்றதுக்கு. வந்ததும் வீட்டை கூட்டி பெருக்கிறது தொலைக்கிறது ஒரு இண்டி இடுக்கு விடமாட்டா. ஜன்னல் கம்பி கதவு மூலை எல்லாம் துடைச்சிக்கிட்டே இருப்பா. நடுவுல மறுபடியும் குளியல், மறுபடியும் சுத்தப்படுத்துறது. 1 நாளைக்கு 8 வாட்டியாவது குளிக்கிறது. ராத்திரி வீட்டுக்குள்ள சுத்தி வரான காமிரா உள்ளலயே படுக்கைய போட்டு அடைச்சிடுறது. உள்ளேயும் சுத்தம் பண்ற சத்தம் கேட்டுண்டே இருக்கும். தாத்தா அப்படி ஒரு ஜென்மம் வீட்டுக்குள்ள இருக்கிறதே தெரியாதேங்கிற மாதிரி இருப்பர். ஒரு வாட்டி அக்காவுக்கு ஒரு வரன் வந்தது. அதை பத்தி பேசுறப்ப இப்படி பாட்டிய பத்தி பேச்சு வந்தது. ஒவ்வொருத்தரும் அவாவா வாழ்க்கையை கட்டுச்சோறு மாதிரி கட்டிந்தாண்டா வரா, ஒன்றும் பண்ண முடியாது, பிராப்தம் அப்படின்னு மட்டும் சொன்னார். பாட்டியும் ரேழிய தாண்டதில்ல. அவங்க 2 பேரும் கடைசியா எப்ப சந்திச்சுக்கிட்டாங்கன்னே தெரியலை. பாட்டிக்கு சங்கீதம் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தாத்தாவோட அப்பா சுப்பையர், அவரும் பெரிய வித்வான். வருணம் பாடுறதுல அவர் காலத்துல அவர்தான் பெரிய ஆள். அவருக்கு தஞ்சாவூர் அரண்மனையில இருந்து தானமா கொடுத்திருந்துதான் கையில இருந்த நிலமெல்லாம். அவர்தான் எங்க தாத்தாவோட முதல் குரு. அவர் 1 தடவை நில விஷயமா பத்தூர் போயிருக்கார். பத்தூர்னா கொரடாச்சேரி பக்கத்துல இருக்கு. அங்க ஒரு பழைய கோயில் ஒன்று இருந்து அழிஞ்சு போச்சு. கோயில் அழிஞ்சாலும் அக்ரஹாரம் அழியலை. ஆனால் தரித்திரம் பிடிச்ச அக்ரஹாரம். தாத்தா அக்ரஹாரம் வழியா வண்டியில வரச்ச ஒரு பாட்டு கேட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி விசாரிச்சிருக்கார். அது எங்க பாட்டியோட வீடு. பாட்டிக்கு அப்ப 6 வயசு. அவதான் பாடிட்டு இருந்தது. மற்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுண்டு அங்கேயே இவதான் என் மாட்டு பொண்ணுன்னு வாக்கு கொடுத்துட்டார். பொண்ணையே பார்க்கலை, பொண்ணை பாருங்கோ அப்படின்னதுக்கு இந்த குரலுக்கும் இந்த வித்தியைக்கும் இவ எப்படி இருந்தா என்னையா, சாக்ஷாத் சரஸ்வதியைன்னா நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கார். கல்யாணம் அவராத்திலேயே நடந்திருக்கு. பாட்டி பாடி கேட்டதே இல்லைன்னு எங்க அப்பா சொல்வார். ஏன்னு தெரியலை. எங்க தாத்தாவுக்கு ஒரு குணம் உண்டு, அவர் மத்தவா பாடி கேட்க மாட்டார், அவரே பாடிக்குவர். நிறைஞ்ச குளம்டா, அதுக்கு எதுக்கு ஓடை தண்ணின்னு எங்க அப்பா சொல்வர். அதனால கூட இருக்கலாம். எனக்கு எங்க தாத்தா 2 வயசுல பாட்டு சொல்லி வைக்க ஆரம்பிச்சார். அவருக்கு சிஷ்யர்கள் உட்பட எங்க அப்பா உட்பட 80-90 பேர் உண்டு. ஒருத்தர் கூட வீணா போலை. சிலர் பெரிய வித்வான்களாக ஆகி வைர கடுக்கணும் தோடாவுமா வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி போவா. சங்கீதமே வராம போனது நான் மட்டும்தான். சங்கீதம் மனசு முழுக்க இருக்கு சொன்னேளே, கை விரல் நுனி வழை வழியிறது, ஆனா நாக்கில வராது. தேவி என்னமா இது அப்படின்னு தாத்தா மார்புல கைய வச்சுட்டு ஏங்குவர். சரின்னு வயலின் கத்திக்க வச்சார், புல்லாங்குழல் கத்துக்க வச்சார். ஒண்ணுமே சரியா வரலை, அப்புறம் கை விட்டுட்டார். எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்பவும் சொல்ல தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒன்னு தோணித்து, தாத்தா கத்து கொடுக்காம இருந்தா வந்திருக்குமோன்னு. அவர் சொல்லி கொடுக்கிறப்ப உள்ளுக்குள்ள ஒரு நாக்கு மடங்கிடுது. வெளிநாக்க பேச வைக்கிற மனசோட நாக்கு அது. வெளிநாக்கு கிடைந்து அலைப்பாயும், மனநாக்கு மடங்கி ஒட்டி நடுங்கிட்டு இருக்கும். அதுதான் இப்ப கூட நான் பாடிடுவேன், ஆனா 2 நாக்கும் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்துக்காது. ரொம்ப பின்னாடிதான் நான் எழுத வந்தேன் பாலு. சங்கீதம் ஒசத்திதான், பரிசுத்தமானதுதான். இலக்கியம் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை. இதுல அழுக்கும் குப்பையும் எல்லாம் இருக்கு. பிடுங்கிய

எடுத்து நாத்து மாதிரி வேர்ல சேரோடு இருக்கு, ஆடி காவேரி மாதிரி குப்பையும் கூளமுமா இருக்கு. அதனால இது இன்னும் கொஞ்சம் கடவுள்கிட்ட போயிடுறது. நான் எழுதின முதல் கதை என் பாட்டியை பற்றி தான். நான் இந்த கதையின் வரிகளை மிக முக்கியமானது என்று தோன்றியதை மட்டுமே உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன். முழு கதையை நீங்கள் அவசியமாக வாசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கதையின் ஆழமும் அருமையும் உங்களுக்கு புரியும். மனைவியாய் தன்னை சிறுமைப்படுத்திய அந்த வலிகளை தாயாய் அவள் தாங்கி பொங்கி தாண்டவமாடாது அடங்கி போகிறாள். நமது அன்னையர் பல இடங்களில் குடும்பம் கருதி மௌன வழி போவதே அவர்கள் நமக்காற்றும் பெரும் கருணை. இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணமே அந்த தாயார்தான். நடராஜரின் ஒரு பாதம் மேலே எழுந்தால் ஊழி தாண்டவம் தொடங்கிவிடும் என்பது ஐதீகம். ஆனால் உலகம் அழியாமல் நிற்பது இந்த கதையில் வரும் தாயை போன்ற பெண்களால் என்று நானும் எழுத்தாளரின் பக்கம் போய் நிற்கிறேன். அந்த தாய் தன் இரு பாதங்களையும் தரையில் ஊன்றி அத்தனை அவமானங்களையும் மௌனமாய் தாங்கிக் கொள்வதால் இந்த பூமி இன்னும் நிலை பெற்றிருக்கிறது. அவளது பொறுமைதான் இந்த மானுடத்தை காப்பாற்றுகிறது. லாசாராவின் கதைகளில் வந்த தாயின் ஆளுமையும் தாயாரின் பாதத்தில் வந்த தாயின் பொறுமையும் அந்த தாய்மையின் பிரதிநிதிகளாகத்தான் உங்களது தாயும் எனது தாயும் நம்மிடையே நடமாடுகிறார்கள். இந்த இரண்டு கதைகளும் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். அம்மாவை தெய்வமாக்கி தூரப்படுத்தாது, அதே சமயம் அவளது இருப்பை மிக சாதாரணமாக எண்ணி அலட்சியப்படுத்தாது, அவளை வேறெங்கும் கடவுளாக தேடி அடையாமல் உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கும் உன்னத ஜீவனாக போற்றி பழகுவது ஒன்றுதான் வழி. இந்த கருத்தாய்வுக்கு நான் படித்த சிந்தா நதி எழுதிய லாசாராவின் தொகுப்பை நீங்கள் வாசிக்க விரும்பினால் இது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியின் இணையத்தின் வழியாகவும் ஜெயமோகன் அவர்களின் தாயாரின் பாதம் கதையை அவரது சொந்த வலைத்தளமான jmohan.in இணையதளம் வழியாகவும் படித்து மகிழலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி. இது வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நான் லலிதா. அடுத்து இதே போல் ஒரு சுவாரஸ்யமான கதை விவாதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேர்கள் அணிந்திருப்பது உங்கள் வாணிசேன் வார நிகழ்ச்சிகளுடன் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நேர்கள் 88.9 FM ஊடாக மற்றும் winfm.org.in என்ற இணையதளூடாக கேட்டு மகிழலாம். உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தால் வாணிசே FM என்ற முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலூடாக உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்கள் அன்பின் டெப்ரா. இவ்வாறு நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது வளர்ச்சி மனப்பான்கு மற்றும் நிலையான மனப்பான்கு பற்றிய சில விடயங்கள். வளர்ச்சி மனப்பான்கு வந்து growth mindset, நிலையான மனப்பான்கு fixed mindset. இவர்கள் இது இரண்டும் உங்கள் வாழ்க்கை, தொழில் மற்றும் குடும்பத்தை எவ்வளவு தூரத்துக்கு மாற்றம் என்பதை பார்க்கலாம். ஒரு சிறிய கேள்வி, நீங்கள் ஏதாவது ஒன்றில் தோல்வி அடைந்தால் உங்கள் மனதில் என்ன முதலாவதாக வருகிறது? எனக்கு இது முடியாது என்று நினைக்கிறீர்களா, அல்லது இப்போது என்னால முடியவில்லை ஆனால் பெற்றுக்கொண்டால் முடியும் என்று நினைக்கிறீர்களா? இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு இடையே தான் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. இந்த இரண்டு மனப்பான்குள்ள என்ன நிலையான மனப்பான்கு என்று பார்ப்போம். ஃபிக்ஸ் மைண்ட் செட், இந்த மனப்பான்கு கொண்டவர்கள் என்னுடைய திறமை இவ்வளவு தான், நான் இதற்கு பொருத்தமில்லை, தோல்வி என்றால் நான் திறமையற்றவன் என்று நினைப்பார்கள். அவர்களின் நடத்தை எப்படி இருக்கும் என்றால் சவால்களை தவிர்ப்பார்கள், எளிதில் கைவிட்டு விடுவார்கள், தோல்வியை பயப்படுவார்கள், மற்றவர்களின் வெற்றியை பார்த்து அச்சப்படுவார்கள். வளர்ச்சி மனப்பான்கு growth mindset, இந்த மனப்பான்கு கொண்டவர்கள் நான் முயற்சி செய்தால் முன்னேற முடியும், என்னுடைய திறமைகளை வளர்க்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது, தோல்வி என்பது கற்றலின் ஒரு பகுதி. growth mindset கொண்டவர்கள் அவர்களின் நடத்தை எப்படி இருக்கும் என்றால் சவால்களை ஏற்றுக்கொள்வார்கள், தொடர்ந்து முயற்சி செய்வார்கள், விமர்சனத்தில் இருந்து கற்றுக்கொள்வார்கள், மற்றவர்களின் வெற்றியை அவர்கள் கொண்டாடுவார்கள். உண்மை என்ற என்னவென்றால் திறமை முக்கியம், ஆனால் மனப்பான்கு அதேபடி முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கள் என்றால் தொழில் வாழ்க்கையில் எந்த மனப்பான்கு மிகப்பெரிய வேறுபாட்டை உருவாக்குகிறது? ஒருவர் நிலையான மனப்பான்கு ஃபிக்ஸ் மைண்ட் செட் இருந்தால் எனக்கு ஒரு விடயத்தை செய்ய முடியாது, என்னால் வாய்ப்புகளை தவிர்க்கிறார்கள், அல்லது தங்களால் முன்னேற முடியாது என்று சோர்வடைவார்கள். அதே வளர்ச்சி மனப்பான்கு growth mindset இருக்கும் நபர் தொழிலில் நான் இன்னும் அதிகமாக முன்னேறுவேன், புதிய விடயங்களை கற்றுக்கொள்வேன், மற்றவர்கள் சொல்லும் அபிப்பிராயங்களை ஏற்றுக்கொண்டு வாய்ப்பு பயன்படுத்தி மெதுவாக முன்னேறுவேன் என்று அவர்களுடைய எண்ணம் இருக்கும். இன்றைய உலகத்தில் வெற்றி பெறுவது நீங்கள் என்ன தெரியும் என்பது இல்லை, நீங்கள் எவ்வளவு விரைவாக கற்றுக்கொள்வீர்கள், எவ்வளவு தயாராக இருக்கிறீர்கள் என்பதாகும். அந்த வகையில் தொழிலை பார்த்தால் ஒரு வளர்ச்சி மனப்பாங்கு மிகவும் முக்கியமாகும். அடுத்தது ஆர்வம், உங்களுடைய பேஷன். உங்களுக்கு பல கனவுகள் இருக்கலாம், பல சாதனைகள் இருக்கலாம், பலர் சொல்வார்கள் உங்கள் ஆர்வத்தையே பின்பற்றுங்கள் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆர்வம் என்பது பிறவியிலேயே கிடைப்பது அல்ல, அது தினசரி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உருவாகிறது. நிலையான மனப்பாங்கு ஃபிக்ஸ் மைண்ட் செட் இருக்கும் அவர்கள் நான் பாடகர் ஆக முடியாது, அல்லது நான் ஒரு புது தொழில் செய்ய முடியாது. ஆனால் வளர்ச்சி மனப்பாங்கு இருக்கும் அவர்கள் நான் இதை கற்றுக்கொள்கின்றேன், ஒரு முயற்சி செய்வேன், தோல்வி என்றாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த படிக்கு போவேன் என்று நினைப்பார்கள். சிறியதாக ஆரம்பிக்கிறார்கள். தினசரி சிறிய முன்னேற்றங்கள் தான் பெரிய வெற்றிக்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்கின்றது. குடும்பம் என்று பார்த்தால் நம்மளுடைய குடும்பம் தான் இந்த மனப்பான்கு உருவாகும் முதல் இடம். நான் ஒரு பாடசாலையில் மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் ஒரு வேலையில் இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஒரு 3 வயது குழந்தைக்கும் அம்மாவும் கூட. அந்த வகையில் எங்களுடைய குழந்தைகளுக்கு மனப்பான்கே உருவாக்கும் முதல் இடம் எவ்வளவு முக்கியம் ஒரு குடும்பம் என்று எனக்கு தெரிகின்றது. நிலையான மனப்பான்பு கொண்ட குடும்பம் வந்து நீ புத்திசாலி, நீ சோம்பேறி என்று ஒரு லேபிள் வைப்பார்கள், தவறுகளை கண்டிப்பார்கள், குழந்தைகள் தோல்வியை பயப்படும் வரைக்கும் அவர்களுக்கு சொல்வார்கள், சவால்களை அந்த குழந்தைக்கு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்கை வளர்க்க மாட்டார்கள். இதே வளர்ச்சி மனப்பான்கு growth mindset கொண்ட குடும்பம் நீ நல்ல முயற்சி செய்கிறாய், இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய், மற்றும் தோல்வி ஏற்பட்டால் பரவாயில்லை, மறுபடியும் முயற்சி செய் என்று ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்குகிறார்கள். இதனால் தன்னம்பிக்கை உருவாகும், சவால்களை ஏற்று கற்றுக்கொள்வார்கள், பயமின்றி முயற்சி செய்வார்கள். தோல்வியை பயப்படாத குழந்தை வாழ்க்கையை வெல்லும் குழந்தையாகத்தான் இருக்கும். வெற்றிக்காக இதை எப்படி பயன்படுத்துவது? growth mindset மற்றும் fixed mindset. இப்போது நடைமுறையில் உங்கள் மொழியை மாற்றுங்கள். எனக்கு முடியாது என்று நீங்கள் நினைப்பதை விட்டுவிட்டு இப்பொழுது எனக்கு முடியாது ஆனால் நான் முயற்சி செய்து அடுத்த முறை திரும்பவும் முயற்சி செய்வேன் என்று யோசியுங்கள். தோல்வியை மாற்றி பாருங்கள், அது முடிவு அல்ல என்று நினைத்து கொண்டு ஒரு பாடமாக, ஒரு அனுபவமாக நினைத்துக் கொண்டுங்கள். முயற்சியை மதியுங்கள், முடிவை மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி பயணம்
எண்ணத்தையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். சவால்களை ஏற்றுக்கொள்வது, சௌகரிய மண்டலத்தில் இருந்து வெளியே வாருங்கள், அது மிகவும் அவசியம். அடுத்தது, நல்ல சூழலை தேர்வு செய்யுங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் நண்பர்களுடன் உங்களை முன்னேற்றுவதற்கு நல்ல வழியில் கொண்டு செல்லும் நல்ல உறவுகள் உங்களுக்கு மிகவும் அவசியமாகும். அந்த வகையில் நிலையான மனப்பாங்கு சொல்வது இதுதான் நான் என்று, ஒரு வளர்ச்சி மனப்பாங்கு சொல்வது நான் இன்னும் என்னாக முடியும் என்று. அந்த வகையில் உங்கள் தொழில், உங்கள் ஆர்வம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், நண்பர்கள், இந்த சுற்றுச்சூழல் உங்கள் வளர்ச்சி மனப்பாங்குடன் உயர முடியும் என்ற சுற்றுச்சூழலாக இருக்கின்றதா என்று யோசியுங்கள். நினைவில் வையுங்கள், நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் முடிவடைந்தவர்கள் அல்ல, நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் தேர்வு செய்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் growth mindset, வளர்ச்சி மனப்பாங்கு என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். நான் உங்கள் அன்பின் ஜெயப்பா. அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

நேர்கள் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலைய நேரம் சரியாக 7:47 நிமிடங்கள். 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வருவது மெல்லிசை மன்னரும் நானும் என்ற தொடர் நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னரின் உதவியாளரும் பின்னணி பாடகருமாகிய அனந்த நாராயணன் அவர்கள் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி.

எல்லோருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், அதோட ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நல்ல ரசிகர்கள் இருக்கீங்களே, மெல்லிசை மன்னருக்கு உலகளாவிய அளவில் ரசிகர்கள் இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப அவரை வந்து ஒரு பக்தர்களாகவே நீங்களாம் இருக்கீங்க. அவருடைய டிவோட்டிஸ் மாதிரி, அவரை வந்து ஒரு கூட அவருடைய ஃபேமிலியில் பிறந்த ஒரு மெம்பர்ஸ் மாதிரி, அவரை உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி நீங்கள் நேசிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இசை அப்படின்னாலே வந்து ஒரு கொண்டாட்டம் தானே எல்லாருக்கும் இல்லையா? இசைக்கு பல பரிமாணங்கள் உண்டு, ஆனாலும் இசை வந்து கொண்டாட்டம். இசைங்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டம், அதுவும் மியூசிக்கல் ஹிட். அது மாதிரி ஒரு மூவி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக்கலாக ஒரு படம் சூப்பராக அமைஞ்சதுன்னா அதில் கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றி பேச போகிறேங்கிறது உங்களுக்குலாம் இன்னும் நான் சொல்லலை. நமக்கு அதை எப்போ நினச்சாலும் வந்து இனிச்சிட்டே தான் இருக்கும். எப்போ நினச்சாலும் இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும். நானே சொல்லிட்டேன். அதாவது 1979 வந்த படம் இது. ஆக்சுவலாக நினைத்தால் எனக்குங்கிறது கே பாலச்சந்திர சாரோட டைரக்ஷனில் இந்த படமே வந்து ஒரு மியூசிக்கல் கொண்டாட்டம். இதில் உள்ள அத்தனை சாங்ஸும், அதாவது எங்கேயும் எப்போதும் ஆகட்டும், இல்லைனா வந்து இனிமே நிறந்த உலகம் அந்த பாட்டு ஆகட்டும், இல்லைனா நம்ம ஊர் சிங்காரி ஆகட்டும், சம்போ சிவசம்போ ஆகட்டும், எல்லாமே வந்து அதிகமாக கச்சேரியில் பாடப்பட்ட பாடல்கள் தான். அதுவும் வந்து சம்போ சிவசம்போ எங்கேயும் எப்போதும் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டு, நம்ம ஊர் சிங்காரி கூட ஃப்ரீக்குவெண்ட்டு. சம்போ சிவசம்போ பிற்காலத்தில் கொஞ்சம் காலகட்டங்கள் தாண்டி நிறைய பாட ஆரம்பித்த பாடல்கள். பாரதி கண்ணம்மா அது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜில் பாடி, ஆர்கெஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்டேஜில் பாடியிருப்பாங்க. பட் நான் சொல்லக்கூடிய பாடல்ங்கிறது வந்து என்னென்னா, சாதாரணமாக ஒரு பாடல் ஒரு பாட்டு வந்து வெறும் டியூனாக மட்டும் இருந்து வச்சுக்கோங்களேன், கேட்க முடியாது. லிரிக்கோட சேர்த்தா தான் கேட்க முடியும். டியூனாக இருந்தால் கேட்குறது வந்து வெறும் டியூனை வந்து லாலாலான்னு பாடிட்டு இருந்தா கேட்க முடியாது. பட் அப்படி அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஹிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்பட்டுருக்கக்கூடிய ஒரு பாடல். அது கச்சேரி மேடைகளில் சில பாடல்கள் வந்து அதிகமாக வந்து பாடப்படும், ஆனால் சில பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ரேடியோவில், இப்போ சப்போஸ் ஏதோ டிவிலையோ ரேடியோவில் பாட்டு போடுறாங்க, நம்ம ஏதோ நிறைய பாட்டு கேட்டுருக்கோம், திடீர்னு நம்ம எங்கேயோ எழுந்து போவோம், அவசரமாக வெளியே போட்டுக்கு எழுந்து போகிறோம், கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த பாட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அதை கேட்டுட்டு தான் போகணும்னு உட்காந்துருவோம். அந்த மாதிரி ஒரு பாடல். ஸோ எந்த பாடல் நம்ம எப்போ நினைச்சாலும் இனிக்கும், அந்த பாட்டு என்ன பாட்டு?

பாட்டை எல்லோரும் நான் பாடினது கேட்டிங்க. பட் என்ன பாருங்கள், இந்த பாட்டில் நான் ரொம்ப ஷார்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இந்த பாட்டை கேளுங்க, அந்த நாயகன் நாயகியுடைய ஒரு மனநிலை அப்படியே அந்த பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பின்னோட்டமாக அந்த பாட்டு வந்துருக்கும். அவங்க லிப் மூமெண்ட் இருக்காது அந்த பாட்டில். பட் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய தெரியும் இல்லையா, அந்த கதை தெரியும் இல்லையா, அவளுக்கு வந்து ஷீ இஸ் அ கேன்சர் பேஷண்ட், கொஞ்ச நாளில் சாக போகிறா அப்படிங்கும்போது வந்து அவங்க வாழ்ந்த நாட்கள்லாம் வந்து அவங்க வந்து எப்படிலாம் நேசித்தாங்க, எங்கெங்கெல்லாம் சுற்றினாங்க அந்த ஆர்கெஸ்ட்ராவோட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி பார்த்து ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும். ஐயோ, இந்த நாயகி போகாமல் எப்படியாவது பொழைச்சிட்டா நல்லா இருக்குமே நினைக்கக்கூடிய அளவில் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படி தூண்டிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடலை தேன் மாதிரி ஒரு குரலில் வந்து எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி நினைத்தாலே நிற்கும்னு அப்படி பேக்ரவுண்டை சொல்ல வச்சு நமக்குமே வந்து ஐயோ நினைக்கிறத விட அது நிகழ்வாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் அந்த ஹம்மிங் வந்து நம்மளை அப்படி அட்ராக்ட் பண்ணி வந்து அப்படி அந்த சிச்சுவேஷனில் கொண்டு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாடல் இல்லையா. இந்த ஒரிஜினல் லிங்க் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க, எல்லாருமே நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரேடியோவில் வந்து எக்கச்சக்க வாட்டி நம்ம இந்த பாட்டை படத்தில் நேரம் பார்க்கும்போது கேட்டிருப்பீங்க. பட் இந்த பாடலில் எவ்வளோ ஒரு பாருங்கள், நான் சொல்ல வேண்ட விஷயம் என்னென்னா அதிகமான லிரிக்ஸே கிடையாது, வெறும் ஹம்மிங்லேயே. ஏன்னா இதுக்கு ஏன் தெரியுமா சொல்கிறேன், இந்த படம் வந்த புதுசில் ஜென்ரலாக மெல்லிசை மன்னர் மியூசிக் பண்ணக்கூடிய படத்தில் தான் அவருடைய டைட்டில் வரும். ஆனால் மெல்லிசை மன்னரின் தேனிசை மழையில்னு போட்டு அவருக்கு பேனரே வச்சாங்க அந்த டைமில். அந்த டயத்தில் வந்து இந்த படம் வர டயத்தில் தியேட்டருக்கு வெளியில் பேனர் வைக்கும்போது மெல்லிசை மன்னரின் தேனிசை மழைன்னு வச்சாங்க. காரணம் என்னென்னா தேன் சொட்ட ஒவ்வொரு பாடலும் அப்படி ஒரு அட்ராக்டிவ் சாங்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த சாங் நீங்கள் கேளுங்க, நான் சொன்னது உண்மைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும்.

இன்றைய ஒலிபரப்பை நிறைவு செய்ய வரும் திரைசை பாடல், நெஞ்சில் நிறைந்த திரைசை பாடல், உடுமலை நாராயணகவி அவர்களின் வரிகளில். திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் இசை அமைப்பில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் விவசாயி.

நீங்கள் கேட்டது வாணிசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்பு. இத்துடன் இன்றைய ஒளிபரப்புகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றமோர் வெள்ளி மாலை வான் அலைகளில் சந்திக்கும் ஆர்வத்தோடு இப்பொழுது விடைபெறும் நான் குமார் சின்னத்துரை. வணக்கம் நேர்களே.